எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிபி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி. பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
1: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
0: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
1: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
0: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம். ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
1: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: போறீங்களா? ரத்தம் வரல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு.
4: நாங்க இதுலருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதனாலதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வரா.
1: சரிடா.
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம். ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா. சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கடைச்ச வாட்டர் வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் things to avanga avanga veetla avanga avanga conserve pannale it will be romba nalla helpful aagum.

0: problem is the product itself, not social media. So you need to be very careful of how to use social media, because it's not for everyone. It has its benefits, but you also need to have a great product and a great company for it to market itself. You cannot take, for example, you can't take the worst mobile phone company and use social media to promote it. It won't work. Whereas if you take an Apple or a Samsung or even a Xiaomi or any other mobile brand which is good, then you can promote that brand because the product is great. And that's, I think, another limitation, because it works only for such kind of product.
1: Just a little curious on how the business works. What are the opportunities for freshers and students in the social media as marketing or media professionals?
0: Yeah, I think it's humongous opportunity. I think when I passed out of college, I think 10 years ago now, I think the kind of opportunities we had were very, very limited. Today, the social media space or the mobile space is got so many opportunities, right from being able to create new products to be able to be creative enough to actually do interesting things. And there are so many brands out there, so many startups out there, so many companies that are, you know, trying to find ways to creatively engage on social media. And that's where the opportunity is, where if you are good at creating content, if you do have a creative streak in you, then there's so much that you can do to innovatively create brands and build brands. And I think the other aspect is also, there's also scope for people to start out on their own, because it's still early days. And I think, like we were discussing the earlier talk that I gave today, that only about 30% of India's population is connected online today. So in the next 10 years, they're going to be the next 50 to 60% of the population that are going to get connected. And there's so much innovation that's still left, which gives a lot of scope for people to start out and start new things and solve new problems that are going to come up when social media becomes bigger than what it is today. Because today we feel it's big, even with just 30% of the population. Imagine when it's 100%. So it's going to be very, very powerful in the next 10 to 12 years, which means there are so many opportunities for freshers, for you to start out, for you to work in different brands. And I think there are even so many social media and digital media agencies like us who are always looking for great talent. So I think the opportunity is humongous. The time is right. So you should go for what you like doing.
1: Thank you, sir. So 30% of the Indian population is connected to the social media. How do we reach the 70% of the remaining population through social media?
0: So you cannot, and that's one of the limitations of social media, right? So you can only reach to, in many ways, the urban and semi-urban audiences today. If you want to really go for the rural audience, social media is not the current medium to do it. You could try SMSs, you could try, you know, outdoor activities, you could try radio, actually, because radio has become a powerful medium as well in these rural areas. So there are different mediums that work in those areas, but social media cannot be used across India, across strata of society. There's a certain strata of society which uses social media and the internet, and that's the audience that you can reach right now. But in the next 10 years, that will change, and that's why a lot of regional content is also going to come into play, because today, most of the content that we create is in English. But we foresee in the next few years, regional content and content in Telugu, in Tamil, in Hindi is going to pick up pace, because that's the audience that's going to go online. The audience that speaks Tamil, the audience that speaks Hindi is going online much faster than the English-speaking audience, because they're already online.
1: What are the precautions and tips can you give for the startups? Which websites then can they first go to market their products?
0: There are lots of websites for startups. I think the biggest one in India is yourstory.com, which is a platform for entrepreneurs and startups. And if you're looking at students per se, there's the NEN network, which is the National Entrepreneurship Network, which actually has got together various schools and colleges and got students who've started out to share their success stories. So that these two would be good platforms. I think there are also various, you know, investors and angel funders who actually can help startups as well. So you could look at, for example, in Chennai, there's the Chennai Angels, which is a community of investors who fund startups. And they even fund startups who are out of college or just freshers. As long as you have a great idea, I think there are various platforms, there are various individuals, there are various investors out there who can help you achieve that dream that you have.
1: Thank you, sir. Thank you for being so patient and answering our questions. Can you give a couple of words for our students who are aspiring to become social media professionals?
0: Yeah, I think the time has never been right. I think, you know, this is the right time to be in this space. And we've been doing social media for the last, I mean, I've been in this space for the last 5 years. And I mean, the company's been around for 3 years. And I think even in the 3 years, we've seen so much change in the way things are. And I can't imagine what's going to be in a few years from now. So there's so much innovation, and we constantly need to be innovating and then being creative. And I think that's really what I would leave a message with, that you need to be creative and innovative in whatever you do, especially if you're going to be in social media, because the platforms keep changing, the brands keep changing, the competition keeps changing. You need to be able to adapt to it quickly, adapt to it creatively, and do something unique and different. And that's when you're going to love what you're going to do, because otherwise social media can be very, very challenging. You need to constantly innovate. That's when you'll succeed, and that's when you'll be happy with it.
1: Thank you so much, sir. Thank you for patiently answering our questions, and thank you for the great seminar. We had a very informative session. Thank you for being with us. You're listening to MOP CRS 107.8.
0: So thanks for having me over here. This is Vikas Chawla from Social Beat. You're listening to me at MOP CRS 107.8. Keep tuning in. I think it's a great job that these students are doing, so keep tuning in whenever you can.
1: Thank you so much, sir.
2: You are listening to MOP.
3: Welcome
2: Community
3: back, listeners. You are listening to MOP Community
2: Our
3: Radio 107.8. Adutha nigazhi Allala Pudhayal. Vaazhkai enum sol vaazhndhu paarthal mattume dhaan adan porul puriyum. இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
4: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அத பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம். இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாயன்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை. திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால தான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
2: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையல நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்ல இருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
4: வணக்கம். இன்றைக்கு நான்காவது குறளை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் வேண்டாமை, இங்க வேண்டுதல் வேண்டாமை என்று சொல்லும் போது விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை, எனக்கு இது வேண்டும் இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை. அப்படி இல்லாதவன் யார் என்று சொன்னால் இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்படி அந்த வேண்டும் வேண்டுதல் வேண்டாமை இரண்டும் இல்லாதவன் அவனுடைய அடி, இங்க இறைவன் அவனுடைய பாதங்களை சேர்ந்தார்க்கு பற்றினார்களுக்கு யாண்டும் யாண்டும் எப்போதும் இடும்பை துன்பம் இல துன்பம் இல்லை என்று சொல்கின்றார். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடிய நாம் பார்க்கின்றோம், பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம் இவங்களுக்கு இது கிடைக்கிறது அவங்களுக்கு அது கிடைக்கிறது என்று சொல்கின்றோம். எப்படி நாம் மீண்டும் நம்முடைய பெற்றோர்களை பற்றி தான் நீங்க சொல்ல வேண்டும். எப்படி ஒரு தாய்க்கு 5 குழந்தைகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த 5 குழந்தைகளிலும் தாய்க்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் 5 விரல்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இதுல எந்த விரல் வேண்டாம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அந்த விரல் இல்லாம நம்மளால செயல்பட முடியாது. எப்படி 5 விரல்களும் ஒரு போல சேர்ந்து இணைந்து செயல்படுகின்றன, அது போலதான் ஒரு தாயும் அந்த 5 குழந்தைகளிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுகின்றன. இறைவனும் 1000000 குழந்தைகளை கொண்ட அந்த தந்தையாகிய இறைவனும் தன்னுடைய தான் படைத்த உயிர்களிடம் விருப்பு வெறுப்பே காட்டுவதில்லை. இவன் இந்தியாவில பிறந்தான் என்றோ, இவன் அமெரிக்காவில இருக்கிறான் என்று சொல்லியோ, இல்லை இவனுடைய நாட்டிலே மழை பெய்கின்றது இவனுக்கு வளம் இருக்கிறது என்று சொல்லியோ இல்லை. நம்ம இயற்கையை பார்த்தோம் என்று சொன்னா நமக்கு இந்த உண்மை ரொம்ப தெளிவாக புரியும். சுனாமி என்று சொல்வது உலகத்துல எங்க வேண்டுமானாலும் வரும், நமக்கு இந்தியாவில மட்டும்தான் வரணும், ஜப்பான்ல மட்டும்தான் வரும் என்று சொல்ல முடியாது. நில நடுக்கம் என்று சொல்கின்றமே பூகம்பம், அந்த பூகம்பமும் எங்க வேண்டுமானாலும் வருகின்றது. இல்ல வெள்ளப்பெருக்கு, மழையினுடைய சீற்றம், இல்ல வறட்சி, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கின்றோம் இது உலகம் மொத்தமே பொதுவாக இருக்கிறது. அப்ப அதை பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம் நமக்கு அப்பால் பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி இதையெல்லாம் படைத்திருக்கிறது என்று நாம் நம்பும் போது, அந்த சக்தியை நாம் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த இறைவன் எப்படி வேண்டுதல் வேண்டாமை இல்லாது எல்லோரிடமும் ஒரே மாதிரி செயல்படக்கூடியவன், அதனால நாம் கேட்டாலும் கொடுப்பான் கேட்காமலும் கொடுப்பான், நமக்கு எது தேவை என்று பார்த்து கொடுக்கக்கூடியவன், விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடியவன், நமக்கு தேவை அறிந்து கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான், நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அவன் தெரிந்து கொள்வான். அப்படிப்பட்ட அவன் நம்மை பாதுகாப்பாக, நமக்கு ஒரு செக்யூரிட்டியாக, நமக்கு ஒரு கவசமாக இருந்து நம்மை காப்பதுனால நமக்கு இடும்பை இல துன்பம் எதுவுமே கிடையாது என்று இங்கே ரொம்ப தெளிவாக இறைவனை நம்புங்கள், இறைவன் அடியை பற்றுங்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. மரம் வைத்தவன் தண்ணீர் விடுவான் என்று சொல்லுகின்ற மாதிரி நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பாற்றிக் கொள்வான் பாதுகாப்பான் என்று இங்கே ரொம்ப அழகாக எளிமையாக வள்ளுவர் சொல்லுகின்றார். இன்னொரு நவரத்னத்தை நாம்

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நல்ல நிகழ்ச்சி. வாங்க கேட்கலாம்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். வணக்கம் நேயர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்க போற தலைப்பு தன்னம்பிக்கை. நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றது உண்டு. தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை கூட நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும். தன்னம்பிக்கை எவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் நம்ம தன்னம்பிக்கை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் சொல்ல வராங்க சிஸ்டர் ரஞ்சினி, கேக்கலாமா?
1: வணக்கம் நேயர்களே. எப்படி ஒரு வாகனத்துல அதனுடைய சக்கரங்கள் முக்கியமானதாக இருக்கும் முன்னோக்கி அந்த வாகனத்தை கொண்டு செல்வதற்காக, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி செல்வதற்கான ஒரு ஆதாரமே நம்பிக்கை, தன் நம்பிக்கை. தன் மீது எவ்வளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம், ஒரு காரியத்தை வந்து ஆரம்பம் செய்யும் பொழுது மனதுல எவ்வளவு தூரம் நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்கின்றன, உதிக்கின்றன. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியுமா? சின்ன ஒரு வார்த்தையினுடைய வித்தியாசம்தான், முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும். அப்ப இது ஒரு வார்த்தைன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, அது மனதுல எழக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ ஒரு சின்ன ஒரு எண்ணத்துல ஒரு மாற்றத்துல நம்ம காரியத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த ஒரு மனோ சக்தியினால அந்த காரியம் சிறப்பாக நிறைவேறும். முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தோட நம்ம காரியம் செய்யும் பொழுது கட்டாயமா அந்த முழு சக்தி அந்த காரியத்துல ஈடுபட வைக்க முடியாது. அப்போ அந்த காரியமானது முழுமையான வெற்றி பெறாமல் இருக்கக்கூடும். ஆகவே தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. தன்னம்பிக்கை இருப்பவர் பெரிய மலையை கூட அவருக்கு வந்து பாறை மாதிரி தான் தெரியுமா. வரலாற்றுல பார்க்கும் பொழுது மாவீரன் நெப்போலியன் அவருடைய படை தளபதிகள்லாம் ஒரு முறை எல்லாரும் படையோட போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய படையை சேர்ந்தவர்கள் சொன்னாங்களா, இந்த ஆல்ப்ஸ் மலையை வந்து கடந்து போகிறது ரொம்ப கடினம், நம்முடைய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் நம்ம கடந்து போகிறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொன்னாரா, இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நெப்போலியன் சொன்னார், இம்பாசிபிள், தி வேர்ட் இம்பாசிபிள் இஸ் இன் த டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் அப்படின்னு சொன்னாராம். முட்டாள்களுடைய அகராதியில தான் முடியாதுங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அதன் பிறகு அவர் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட, தன் நம்பிக்கையோட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி எப்படி அவர் வந்து வெற்றி அடைந்தாருங்கிற வரலாறு எல்லாருக்குமே தெரியும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா தோல்வி என்பது எப்போ ஏற்படுது தெரியுமா? மனம் தோல்வி அடையும் போதுதான். வெற்றி எப்போது கிடைக்கும்? மனதை தோற்கடிக்க முடியாத அளவிற்கு உறுதியாக வைக்கும் போதுதான். ஆகவே தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்ன? சரி, நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நான் தன்னம்பிக்கையோட செய்யறேன், தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி கூட இன்னும் தெளிவா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். எதையுமே முழுசா பகுத்தறியாம பின் விளைவுகளையும் யோசிக்காம காரியத்துல உடனே குதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கிடையாது. தன்னம்பிக்கையில் நிதானம்ங்கிறதும் இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிந்து கொள்தல், மென்டல் பேலன்ஸும் அதுல வந்து இருக்கு. இந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் பொழுது, இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போதுதான் அந்த காரியத்துல வந்து வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தோல்விகள் நம்ம கண்டு நம்ம துவளவும் வேண்டாம். நாம நல்லா யோசித்து நம்ம காரியத்துல இறங்கும் பொழுது, அந்த காரியம் சிறப்பா நடக்கும் பொழுது இன்னமும் நம்முடைய தன்னம்பிக்கை வந்து வளரும். இந்த ஒரு தருணத்துலதான் ஒரு சின்ன ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இமாலய மலைய உச்சே அந்த ஒரு பீக் ஆஃப் த மவுண்டன் ஃபர்ஸ்ட் டைம் போனவர் பற்றி தெரியும், எட்மண்ட் ஹில்லாரி அண்ட் டென்சிங். அப்போ அந்த ஹிலரி வந்து அவ்வளவு ஒரு முயற்சிகள் செய்து நிறைய தோல்விகளை வந்து அடைஞ்சிருக்காங்க, நிறைய அட்டம்ஸ். அப்போ ஒரு தடவையில் அவங்க தோல்வி அடைஞ்சு அவலஞ்ச் ஃபால்னால தோல்வி அடைஞ்சு திரும்பி வந்துட்டாங்க. அப்போ அவருக்காக ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி வச்சிருந்த பொழுது அவர் வந்து பேசினார் எப்படி அந்த மலையினுடைய எக்ஸ்பெடிஷன் இருந்ததுன்னு. அப்போ அவருக்கு பின்னால் ஒரு பெரிய ஹிமாலய மலையினுடைய சித்திரம் வச்சிருந்தாங்க, ப்ளோ அப் பிக்சர். அப்போ அவர் அந்த ஹிமாலய மலையை பார்த்து சொன்னார், ஹே எவரெஸ்ட், யூ கேன் நாட் க்ரோ ஈவன் மோர் பட் ஐ கேன் க்ரோ அப்படின்னார். அதாவது, ஏ ஹிமாலய மலையே, நீ வந்து வளர முடியாது ஆனால் நான் வளர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை ஆரம்பித்தார். அதன் பிறகு அவர் எடுத்த முயற்சி வெற்றிகரமாக இருந்தது, அந்த இமாலய மலை உச்சி அடைந்தார். அதாவது, தன்னுடைய தன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதுமே வளர்த்து கொண்டே தான் செல்ல வேண்டும். எந்த தோல்வியுமே நம்முடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நாம் சாதனையை படைக்க முடியும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வோம், சாதனையாளர்களாவோம். நன்றி. ஓம் சாந்தி.
0: பிறர் உங்களை மதிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும், அதாவது நம்மை நாமளே மதிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றி அடையறதுக்கு ஒரு சுலபமான வழி தன் நம்பிக்கை. நம்மளை நாமே நம்மளைன்னா அடுத்தவங்க எப்படி நம்மளை நம்புவாங்க? ஸோ தன்னம்பிக்கை வெற்றிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சிஸ்டர் ரஞ்சினி சொன்னதை கேட்டிங்களா? உங்கள் வெற்றி உங்கள் தன்னம்பிக்கையில் தான் அடங்கி இருக்கு. வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில் அடுத்தது தியானம்.
1: ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமரலாமா? சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனதில் எடுத்துக்கொண்டு எண்ணங்களாக அனுபவம் செய்து கொண்டே வாருங்கள். நான் விசேஷமானவன், இந்த உலகத்தில் என்னை போன்று இன்னொருவர் கிடையாது. ஒவ்வொருவருமே தனித்துவம் மிக்கவர்கள். எனக்குள் அற்புதமான சக்திகள் இருக்கின்றன. நான் நினைக்கும் காரியத்தை என்னால் அவசியம் செய்து காண்பிக்க முடியும். என்னிடம் அந்த மனோபலம் இருக்கின்றது. என்னால் எதையும் செய்ய முடியும். என் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய செயல்களால் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பிறரும் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். என்னுடைய ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக

0: என்ன நேயர்களே, சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து நீங்களும் தியானம் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். வெற்றி பயணத்துக்கு தன்னம்பிக்கை ஒரு பெரிய டானிக்கா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். என்ன கிளம்பிட்டீங்களா வெற்றி அடையறதுக்கான முயற்சிகள்ல இறங்கறதுக்கு? இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே. நாளைக்கு வேறு ஒரு தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இது MOP சமுதாய வானொலி 107.8 வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது நான் அருணா மற்றும் சிஸ்டர் ரஞ்சனி.
1: வணக்கம்.
0: MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.

0: 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: 9 அதாவது 2 2 3 5 4 9 5 9. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Peace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா you'll definitely you know, not spoil the air.
2: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம், அவங்களோட சிந்தனையும் வெவ்வேறு விதம். இந்த மாதிரி பலவிதமான மக்களை போய் சந்திக்கிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். இத உங்களுக்காக வழங்குறது MOP சமுதாய வானொலி 107.8.
4: The people. It's MOP 107.8. It's enriching.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ வந்து நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலி பல புதிய நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திக்கிட்டு வருது. உடலே நலமா, உணவே மருந்து, சமுதாயத்திற்காக இவர்கள், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டு மகிழ்ந்துகிட்டு வரீங்க. அந்த வகையில எம்ஓபி சமுதாய வானொலி வழங்குற இன்னொரு நிகழ்ச்சி தான் மனிதர்கள் பலவிதம். மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம யாரோட குரலை கேட்க போறோம்? நமக்காகவே உழைக்கிற, நமக்காகவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமா உழைக்கிறவங்களோட குரல் தான் நீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம துணிகளை வந்து இஸ்திரி போடுறவரா இருக்கலாம். இந்த மாதிரி நமக்காகவே வந்து அவங்க உழைக்கிறாங்க. நாம ஒரு ஒயிட் கலர் ஜாப்ல வந்து நம்ம ரொம்ப டிப்டாப்பா போய் உட்கார்றதுக்கு இவங்க இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களோட துணி எல்லாத்தையுமே வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து டைமுக்கு வெளுத்து கொடுத்து டைமுக்கு இஸ்திரி போட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னா உங்களால வந்து வேலைக்கு நல்லா டிப்டாப்பா போய் இறங்க முடியுமா? உங்க வீடு நீங்க புதுசா கட்டுறீங்க, வெறும் சிமெண்டும் செங்கலுமா இருக்கு, ஒரு பெயிண்டர் வந்து அதை பெயிண்ட் அடிச்சு கொடுக்காம உங்களால அந்த வீட்டுல போய் வாழ முடியுமா? சோ இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க இல்லைன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் இல்லாதது, அந்த விஷயத்தோட ஆப்சன்ஸ் வந்து நம்மளால உணர முடியும், அதோட இல்லாமே நம்மளால உணர முடியும். இந்த மாதிரி நாம இதுவரைக்கும் கேட்காதவர்களோட குரல், நாம வந்து அவங்களை பேசவே அனுமதிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்க கிட்ட ரொம்ப கமாண்டிங்கா நடந்துப்போம். அது வந்து ஏன் அப்படிங்கறது நமக்கே தெரியாது, ஆனா அது ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கடினமா உழைக்கிறவங்களுக்கு வந்து தகுந்த மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த மாதிரி, ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம சமுதாயத்துல பாத்துக்கிட்டு வரோம். அந்த வகையில மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில இதே மாதிரி சமுதாயத்திற்காக நமக்காக உழைக்கிறவங்களோட குரலை தான் கேட்க போறீங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மனதை பாதித்த ஒரு விஷயம் என்ன, அவங்களோட கனவு என்ன, இது எல்லாத்தையுமே வந்து நாம இந்த மனிதர்கள் பலவிதம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா?

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 எஃப்எம். வீட்ல சேர்ற குப்பைய கார்பரேஷன் குப்பை தொட்டியில போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சதுன்னு விட்டுறோம். ரோட்ல போகும்போது குப்பைய ரோட்ல அப்படியே விட்டுட்டு போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? இந்த குப்பையெல்லாம் யார் எடுத்துட்டு போறாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள், அதாவது ராக் பிக்கர்ஸ் பத்தியும், அவங்களுக்குன்னு அமைக்கப்பட்ட ராக் பிக்கர்ஸ் அசோசியேஷன் மற்றும் பல விஷயத்தை பத்தி பேச போறோம். இந்த சமுதாயத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ங்கிற நோக்கம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான், உங்கள் ஆர்ஜே ஜனனி மற்றும் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். என்னைக்காவது ரோட்ல ஒரு பெரிய பை தூக்கிட்டு வழியில இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு போற மனிதரை பத்தி யோசிச்சிருக்கோமா? அவங்க இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னு விசாரிக்க கூட நேரம் இல்லாம நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம டிஸ்கஷன் பேனல்ல இன்னைக்கு சென்னை வேஸ்ட் பிக்கர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்களோட உரிமைகளை ஆதரிச்சு பேச அட்வொகேட் மிஸ்டர் தரணிதரன் இருக்காரு, மற்றும் இவங்க ஃபேஸ் பண்ற ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேச டாக்டர் ஸ்ரீதர் இருக்காரு.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இந்த குப்பை சேகரிக்கும் மக்கள்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க?
2: குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் வந்து பல வகையில இருக்கிறாங்க. நீங்க தெருவில் சாதாரணமாக ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இல்லை சிறு குழந்தைய கூட தோளில் ஒரு பிளாஸ்டிக் பையை சுமந்துக்கிட்டு நடந்து குப்பை தொட்டியாக கிளறி அதில் தேவைப்படுகிற பொருட்கள் அந்த பையில போட்டு போற காட்சி நீங்க பார்த்துருப்பீங்க. காகம் இப்படி வந்து இறந்து போன விலங்குகளை சாப்பிட்டு மனித சமுதாயத்துக்கு துப்புரவு பணியாற்றுகிறது, அதுபோல நீங்க கழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொருட்களை அவங்க பணமாக்கி அவங்க வாழ்க்கை அதில் நடத்துறாங்க. ஆக நீங்க வந்து இப்ப நீங்க பெருங்குடி டம்ப் யார்டு, இந்த கொடுங்கூர் டம்ப் யார்டு, அங்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க. அதுல பெரும்பகுதி பணமாக்கக்கூடிய ஒரு பெரிய விலை மதிப்பில்லாத பொருட்களை நீங்க வந்து லாரி மூலமா கொண்டு போய் மண்ணில் போச்சு வீணாக்குறீங்க. அதை எரிக்கிறது மூலம் மேலும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துறோம் நாம. ஆனா அதுக்கு ஒரு மாற்றாக, எரிக்கிறதுக்கு மாற்றாக இங்கேயே அந்த விலை போகக்கூடிய பொருட்களை சேகரித்து அதுல தங்களோட சாப்பாட்டை கவனிச்சுக்கிற ஒரு சாதாரண மக்கள் தான். குப்பை சேகரிக்கும் தொழில இன்னைக்கு இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தினுடைய விலை மதிக்க முடியாத உழைக்கும் சக்தியினுடைய ஒரு பகுதி அவங்க. விவசாய கூலிகள், தலித்துகள், பழங்குடி மக்கள், நரிக்குறவர்கள், அவங்களும் வந்து குஜராத்தில் வந்திருக்கிற ஒரு பழங்குடி மக்கள் தான். அவங்க வந்து ஒரு புலம்பெயர்ந்த பழங்குடி மக்கள். இந்த மாதிரி முன்ன வந்து விவசாய கூலிகளா வேலை செய்தவங்க.
1: இந்த நரிக்குறவர்கள், பழங்குடி மக்கள், இருளர்கள், இவங்க எல்லாம் யாரு, இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நரிக்குறவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பரம்பரை தொழிலே வேட்டையாடும் தொழில் தான். அவங்க கிட்ட இந்த துப்பாக்கிய இந்த இயற்கை ஆர்வலர்கள், அவங்க பறவை வேட்டையாடக்கூடாது, பூச்சியை வேட்டையாடக்கூடாது, செடி வளரணும் அப்படின்னு சொல்றவங்க. நான் அந்த இயற்கை வளர்ச்சிக்கு மாறுபாடானவங்க கிடையாது, ஆனா வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அடிப்படையிலேயே வந்து மனிதன் வந்து விலங்கினங்கள், மனிதனும் ஒரு விலங்கினம் தான். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து சாப்பிட்றது, அந்த விலங்குகள் படிப்படியாக வளர்ச்சி அடைய வந்து இயற்கை நேரி. ஆனால் அந்த இயற்கை ஆளுவர்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்ததுனால தமிழ்நாட்டில் இன்னொன்று ப்ரோ போலீஸ் கவர்மெண்ட்டாக அன்னைக்கு 91 வந்தாங்க. அந்த 91 முதல் தான் நினைக்கிறேன் அந்த நரிக்குறவர்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை கைப்பற்றிடுச்சு அரசாங்கம். அதுக்கு பதிலாக அந்த பாரம்பரியமாக அவங்க வந்து வேட்டையாடி தொழில் செய்து வந்தவங்களை கம்பீரமாக, நீங்கள் பாசிமணி ஊசி வைக்க போங்க, 7000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கார்டு ஒன்று போட்டாங்க. அதாவது பழங்குடி மக்கள் நரிக்குறவர்கள் நலவாரியம்னு ஆரம்பித்தாங்க. அந்த சம்பளம் என்பது வாழ்க்கை நடத்த போதுமானதாக இல்லை, அதனால் அவங்க வந்து இப்போ தனியாக குப்பை பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு புறம் பழங்குடி மக்களை பார்த்தீங்கன்னா, பழங்குடி மக்கள் இருளர், பள்ளியர் போன்ற தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான பழங்குடி மக்கள் இன்னைக்கு இருக்கிற இயற்கை மருத்துவத்தை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு தொய்வில்லாமல் கொண்டு வந்து சேர்ந்த மக்கள். அவங்க மருத்துவத்தில் பழங்குடி மக்களை போல சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. அந்த மக்களை இன்னைக்கு நகரத்து விதிகளில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாக்கி இருக்கிறோம். இதுக்கு காரணம் வனச்சட்டம். இந்த வனச்சட்டத்தினால காட்டில் வசித்த பழங்குடி மக்களை வந்து நகரத்து தெருக்களை நோக்கி தரத்தி விட்டுட்டோம். இன்னொரு புறம் நிலமற்ற விவசாய கூலிகள், முதலெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் நோக்கி போவாங்க, விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த மாதிரி மாவட்டங்கள், வேலூர் மாவட்டங்களில் இருக்கிறவங்க. இன்னைக்கு வந்து வட மாவட்டங்களில் ஏற்பட்ட நில வளர்ச்சி, இன்னொன்று மார்க்கெட்டில் வந்து பெங்களூரை விட சென்னையில் கொஞ்சம் அதிகமான கூலி கிடைக்குது. ஆனால் பெங்களூர் லிவிங் கண்டிஷன் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இது மாதிரி சாக்கடை நெளியும் தெருக்கள் வந்து பெங்களூரில் அவ்வளோவா இல்லை. அவ்வளோ மோசமான வாழ்க்கை நிலையில் கால்வாய்க்காரை ஓரங்களில், சாக்கடை நதி ஓரங்களில் மனிதன் ஏன் பலவந்தமான வாழ்க்கை கழிக்கிறான்னா, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நில வளர்ச்சி தான். இப்படி நிலமற்று விவசாய கூலி வேலை இழந்து வனத்திலிருந்து துரத்தப்பட்டு தங்களுடைய பாரம்பரியமான வேட்டை தொழிலிருந்து அவங்கள துரத்தப்பட்டு வந்தவங்க தான் இந்த மக்கள். இந்த உழைக்கு அடித்தட்டு உழைக்கும் மக்கள் தான் இன்னைக்கு குப்பை சேகரிக்கும் தொழிலாளராக மாற்றம் பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த இருளர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விவசாயம் கூட அவ்வளோ தெரியாது. அவங்களுடைய விவசாயம் வந்து ரொம்ப சிறிய அளவிலான விவசாயம், மூலிகை வளர்ச்சி, அப்புறம் இயற்கை பொருளை சேகரிக்கிறது, தேன் இந்த மாதிரி மருந்துகளை சேகரிக்கிறது, இந்த மாதிரி தான் விவசாயம். பேசிக்கான விவசாயம் ஏறு உழுவுறது, மாடு கட்டணும் போகிறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது, பெரிய அளவு விவசாயம். அதே போல் நம்ம நரிக்குறவளுக்கும் விவசாயம் தெரியாது, எந்த ஒரு தொழிலுமே தேர்ச்சி இல்லாதவங்க. சென்னையில் விவசாய வேலையே அது, விவசாயம் தெரிஞ்சால் விவசாயம் தான் செய்வான். விவசாயம் தெரியாதவன் இன்றைக்கி இருக்கிற கட்டட தொழிலோ இல்லை வேறு எந்த தொழிலோ ஆட்டோ ஓட்டுறதோ எதுவுமே தெரியாது. அதனால் ஆரம்பத்தில் சோறு போடுறது தான், கையில் கிடைக்கிறத பொறிக்கு போட்டு அன்றாடம் அன்னைக்கு ஒரு வேளை பசி ஆறினவன் அந்த பழக்கத்தின் அடிப்படையில். இதில் என்னென்னா இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, சுதந்திரமான தன்மை, சுயேட்சத்தன்மை இதில் ரொம்ப அதிகம். அதனாலதான் நிறைய பேர் இந்த தொழிலை தொடர்ந்து செய்யறாங்க.
1: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களுக்கான இப்படி ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன சார்?
2: குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் வந்து உதவியா இருக்கிறாங்க, வாழ்வதற்கு வேற வழியே இல்லாம இதையே ஆதாரமா நம்பி இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் மேல வந்து காவல்துறையினுடைய அடக்குமுறை கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. தீர்க்க முடியாத பல வழக்குகளுக்கு வந்து அவங்க வந்து பலியாடுகளாக ஆக்கப்படுற ஒரு அவலநிலை வெளியே தெரியாமே இருக்குது. கட்டட தொழிலாளருக்கும் அதே நம்ம தான். இங்கே வர்ற நீங்கள் சொல்கிற ஆங்கிலத்தில் சொல்கிற மைக்ரண்ட் லேபர்னு வட மாநிலங்கள்லேருந்து வர்றவங்கள இப்போ நீங்கள் செய்தித்தாளில் நிறைய பார்த்துருப்பீங்க, அப்படி திருடுனாங்க இப்படி திருடுனாங்க. ஆனால் எல்லா சமுதாயத்துலேயும் சமுதாயத்தோட எல்லாத்துலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. கெட்டவங்கள வந்து தண்டிக்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எதிர்த்து வாதாட முடியாத தங்களுக்குன்னு ஒரு வலிமையான அமைப்பை தோற்றுவிக்க ஒரு போராட இயலாத ஒரு சாதாரண எளிய மக்களை இந்த சமுதாயம் இன்றைக்கி இருக்கிற எல்லா அடுக்கு மக்களையும் தான் நான் குற்றம் சாட்டுறேன். உயர்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாருமே வந்து இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் ஒரு அருவறுப்பாக பார்க்குற ஒரு நிலைமை இருக்குது சமுதாயத்தில். இப்போ பொதுவாகவே இந்த பொருளாதார மாற்றங்கள்னால மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை வந்துருக்குது. அவநம்பிக்கை இருக்கும்போது பொதுவாகவே எளிய மக்கள் மேலே எல்லா குற்றங்களுடைய சுமையும் எளிய மக்கள் மேலே சுமத்துகிற ஒரு அவலம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குது. அதனால் இந்த மக்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இந்த அமைப்பை உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் குப்பை சேகரிக்கும் தொழிலாளர் வந்து தொழிலாளர்கள் தான். அவங்க வந்து ஒரு வகையில் இந்த ஆட்சிக்கு, அரசு நிர்வாகத்துக்கு, மாநகராட்சிக்கு ஒரு வகையில் உதவிகரமாக தொண்டு செய்கிறாங்க. அவங்க அவங்கள குப்பை பொறுக்குபவர்கள் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மோசமான வார்த்தைகளை நீங்கள் குறிப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது அவங்கள குப்பை சேகரிப்பவர்கள். நீங்கள் அவங்கள வந்து என்விரான்மெண்டல் வாலண்டியர்ஸ்னு நீங்கள் சொல்லணும். அவங்க சுற்றுச்சூழலுக்கு தொண்டு புரிகிற தொண்டர்கள். இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலில் வந்து பொதுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. தலித்துகள், பழங்குடி மக்கள், நரிக்குறவர்கள், இந்த மாதிரி சமுதாயத்தினுடைய ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்கிறீங்கள, அந்த மெயின் ஸ்ட்ரீம் லைஃப்பில் இருந்து ஒதுங்கி வாழ்கிற மக்கள் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. அதுலேருந்து அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. பொதுவாகவே அவங்களுக்கும் ஒரு இந்த மெயின் சமுதாயம் இருக்குதுல, அவங்களுக்கும் உறவு நிலை சரியில்லாமல் நிலைமை இருக்குது. அதனால் அவங்கள ஒன்ற வைக்கிற ஒரு முயற்சியாக எங்களை புரிஞ்சுக்காங்க, எங்களோட கோரிக்கைகளை நீங்கள் கேளுங்க, எங்களுடைய குறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சமுதாயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்கிறதாக தான் இந்த சங்கம் நாங்கள் ஆரம்பித்தோம்.
1: இந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க சென்னையில எந்தெந்த பகுதியில இருந்து இருக்கிறவங்க?
2: சென்னை முழுக்க இருந்து இருக்கிறாங்க. நாங்க தான் இந்த குப்பை சேகரிக்கும் தொழிலாளர் சங்கத்துடைய ஏக பிரதிநிதிகள் நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இந்த மக்களுக்கு உதவணுன்ற நோக்கத்துல பல தலைவர்கள் வந்து பல அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. சைதாப்பேட்டையில வந்து சென்னை தூய்மை தொழிலாளர் சங்கம்னு ஒரு சங்கம் நீண்ட காலமா சைதை அன்புதாசன்றவர் நடத்திட்டு வர்றாரு. நம்ம புகழ்பெற்ற இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எஸ்ஆர்கே அவங்களுடைய மகள் கீதா அவங்க வந்து தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தில் தனியாக இல்லாமல் குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்களையும் ஒருங்கிணைச்சு அவங்க ஒரு அமைப்பாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல அம்பத்தூரில், அண்ணா நகரில் இது மாதிரி ஒரு அமைப்புகள், சில தொண்டு நிறுவனங்கள் கூட இவங்களுக்கு சங்கம் என்ற பேரில் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றது, அவங்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர்றதுன்னு அவங்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வளர்ந்து வர சுற்றுச்சூழல் உணர்வினுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இது வந்து ஒரு அமைப்பாக உருவானா நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஏதாவது வேலை குறைந்தபட்ச உத்தரவாதம் ஏதாவது வழங்கும் அப்படின்னு தான் அந்த நம்பிக்கையில் ஆரம்பித்தோம். குப்பை சேகரிக்கும் தொழிலாளருக்கும் ஒரு அடிப்படை பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அவங்க ஒரு தொழிலாளர்கள்ன்ற ஒரு அங்கீகாரம். சென்னையில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏறத்தாழ் 100,000+ மக்கள், 10,000+ வந்து குடும்பமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு சோகமான இது என்னென்னா, ஆந்திராவிலேருந்து மீனவர்கள் வராங்க. ஆந்திரா அனந்தபூர் மாவட்டங்களில் அந்த மீனவர்கள் வந்து கடலோரங்களில் வந்து அந்த மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் வந்து அதுக்கு முன்னால் அவங்க வந்து விவசாய வேலையும் தெரியாது, கட்டட வேலையும் தெரியாது, அவங்க வந்து சென்னையை நோக்கி ஓடி வராங்க. சென்னை இந்த பெருங்குடி டம்ப் யார்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டீம் வந்துருக்குது, 200-300 பேர். இந்த மாதிரி பல டிரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் சொல்கிறாங்க, குப்பை மாற்று நிலையங்கள், அந்த குப்பை மாற்று நிலையங்களில் வந்து அவங்க அடைக்கலம் ஆகுறாங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளிகளையும் அந்த மாதிரி இந்த தொழில் வந்து ஈர்த்துருக்குது. அதில் மொழி எல்லைகளை கடந்து வயிறு பசி ஒன்றே ஒரே நோக்கமாக வந்து மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 100,000 பேர் மேலே இருக்கிறாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க குடும்பமாக வந்து குப்பை சேகரிக்கிறாங்கன்னு, அப்போ இந்த சின்ன பசங்களும் இதில் இருக்காங்களா, குழந்தைங்களாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் படிக்க வைக்கிறது இல்லையா?
2: நடக்க தெரிஞ்ச குழந்தைகள் எல்லாருமே வந்துடுறாங்க. நடக்க பழகின உடனே அந்த குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் அங்கே வந்துடுறாங்க. கல்வி என்பது அவங்களுக்கு வெறும் இதுதான். சில பேர் படிக்க வைக்கிறாங்க, ஒரு நரிக்குறவர்களே கொஞ்சம் பேர் படிக்க வைக்கிறாங்க. அவங்கள படிக்கிற வீதம் ரொம்ப குறைவு.
1: அது ஏன் அப்படி?
2: வீடே இல்லை, குறையே இல்லை. எங்கே படிப்பாங்க, எந்த எங்கே பொருட்களை வச்சுக்குவாங்க?
1: ஆனால் அவங்களுக்கு இந்த பசங்களை படிக்க வைக்கணும், அவங்க எல்லாருக்கும் நிலைமையில இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு
2: எல்லாருக்கும் ஆவல் இருக்குதுக்கான வாய்ப்பு இல்லையா? எல்லாருக்கும் ஆவல் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே வந்து நான் இருக்கிறேன்னா என்னுடைய மகன் நல்லா வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். இதுதான் மனித குலத்துடைய தொடர்ச்சியான ஒரு இது.
1: சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் இந்த குப்பை சேகரிக்கிறவங்க இருக்காங்க?
2: பொதுவாக குடிசை பகுதிகளில் இப்போ 100,000 பேர்னு சொன்னேன் இல்லைங்களா, கண்ணகி நகர் அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் இருக்கிறாங்க. அவர் பெசன் நகரில் வந்து அந்த இடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இங்கே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த பெருங்குடி அந்த குப்பை கிடங்கு வாசல்லையே நிறைய பேர் படுத்துருக்குறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறவங்க இந்த சைதாப்பேட்டில் இருக்கிற ஸ்லம் போர்டிலேருந்து ஒரு பெரிய டீம் வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வீடு வாசலோடு இருக்கிறாங்க. நிறைய பேர் நடைபாதைகளில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, பள்ளிக்கூட வாசல் பக்கத்தில் இருக்கிறாங்க. எங்கே இருந்தால் அவங்களுக்கு பாதுகாப்பு ஓரளவுக்கு இருக்குமா அங்கே தங்கியிருக்கிறாங்க. நிறைய வீடு இருக்கிற மக்களும் இருக்காங்க, வீடற்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: இந்த சங்கம் எப்போ உருவானது?
2: இது வந்து இன்னும் நடக்கக்கூட முடியாத ஒரு சின்ன குழந்தை, இன்னும் தவழக்கூட இல்லை. நாங்கள் 14 தான் ஒரு பெரிய முயற்சிகளுக்கு அப்புறம், பொதுவாகவே இவங்கெல்லாம் உதிரி தொழிலாளர்கள், நரிக்குற ஒரு குடியிருப்புக்கோ இல்லை ஒரு தரித்து குடியிருப்புக்கோ இல்லை ஒரு மீன ஒரு குடியிருப்புக்கோ, எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த குடியிருப்பில் இருந்தாலும் அங்கே வருகிற மக்கள் வந்து எதுக்காக வராங்கன்னா அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான். இந்த குடியிருப்புகளுக்கு வர நரிக்குறவளை பார்த்து படம் எடுக்க வர்றவன், தலித்துகளை பார்த்து படம் எடுக்க வர்றவன், மீனவர்களை பார்த்து படம் எடுக்க வர்றவனா அவங்க ஒரு குறிக்கோளை வச்சிருக்கிறாங்க. அந்த குறிக்கோளை ஒரு ஆவணமாக ஒரு படமாக பதிவு செய்துட்டு அந்த மக்கள் பின்னால் என்ன ஆகுறாங்க அதை பற்றி கண்டுக்காமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் பகுதிக்கு வர்றவங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறினவுன்னா அந்த மக்களை அப்படியே துண்டா விட்டுட்டு காணாமல் போயிடுவாங்க. அதனால பிற அடுக்கு மக்களை பற்றி இந்த மக்களுக்கு எப்போதும் அவநம்பிக்கை இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்தை பற்றியோ மேல்தட்டு வர்க்கத்தை பற்றியோ இந்த நீண்டகால அனுபவத்தின் பயனாக ஒரு அவநம்பிக்கை இருக்குது. இந்த அவநம்பிக்கையை போக்கி நீங்களும் மருது சமுதாயத்தில் ஒரு பகுதி, நாமும் எல்லாரும் ஒன்றிணைந்து போராடுவோம், நம்முடைய கோரிக்கைகளை சமுதாயம் கேட்கும், நமக்கு துணை நிற்கும்ன்ற நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக தான் துவக்கணும் இந்த மாநாடு நடத்தணும்.
1: இந்த குப்பை பொறுக்கும் போது குப்பை தொட்டிக்குள்ளே கை விட்டு பொருட்கள் கலெக்ட் பண்ணும்போது நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. இப்படி அவங்க என்னைக்கும் பண்றதுனால இவங்க உடலுக்கு எந்த பாதிப்பும் வர்றது இல்லையா, இவங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வர்றது இல்லையா?
2: மாசம் 30 மினரல் வாட்டர் சாப்பிடுற ஆளு ஒரே ஒரு நாள் டீ கடையில ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாருன்னா அவருக்கு டயரியா வரும். 30 ரோட் சைடில் தண்ணி குடிக்கிறவனுக்கு டயரியா வராது. ஆனால் இவங்களுக்கு இருக்குது உடலியல் பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ச்சியாக நடக்கிறாங்க. ஒரு பெண் வந்து டெய்லி வந்து வாக்கரே வந்து சுகர் இருக்கிறவனே 6 நடந்தா போதுன்றாங்க. இவங்க கட்டாயமாக 20 நடக்க வேண்டிய இது இருக்குது. இல்லைன்னா இவங்களுடைய வாழ்நாள் குறைவு. ஏன்னா கடுமையான உழைப்பு, சுகாதாரமற்ற வாழ்க்கை, சத்தான உணவு இல்லாமல், சரியான மருத்துவ கவனிப்பு இல்லாமல். இப்போ பொதுவாகவே வந்து அவங்களுக்கு மலேரியா திறந்த வெளியில் தான் படுத்து தூங்குறாங்க. மலேரியாவுடைய பாதிப்பு அதிகம், அது ரிப்பீட்டட் மலேரியான்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப மலேரியா வர்றது அவங்களுக்கு வரும். மது பழக்கத்தினால அந்த குடல் நோய்கள் வந்து சர்வசாதாரணம். அப்புறம் மற்ற புகையிலை பொருட்களை வந்து இப்போ சென்னைக்கு அந்த மாதிரி நகரங்களுக்கு வந்து அவங்க பழகிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிராமப்புறத்தில் இருக்கும்போது புகையிலை பொருட்கள்லாம் கிடையாது. அந்த மாதிரி நோய்கள்லாம் இருக்குது. ஆனால் அது அவங்க பொருட்டாக கருதாத அளவுக்கு வறுமை வந்து அவங்கள சிந்தனை ஆக்கிரமிச்சு, முதல்ல சோறு அதன் பிறகுதான் எல்லாமே, அடிப்படையாக வயிற்று நிரப்பியாகணும். உடலியல் பிரச்சனை இருக்குது தான், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து பொருட்படுத்துவதில்லை, இருக்குது தான், பொருட்படுத்தி அதுக்கு வந்து நேரத்தை செலவிட்டு அவங்களால நடமாட முடியாது, முடங்கி போறாங்க அப்படின்னும் போது மருத்துவரை தேடி ஓடுவாங்க.
1: இப்போ ஸ்ரீனிவாசன் சார் சொல்றாங்க, என்னைக்கும் குப்பை சேகரிக்கிறதுனால அவங்களோட உடலுக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லைன்னு, இது உண்மையா? இத பத்தி நம்ம டாக்டர் ஸ்ரீதர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் எஸ் ஸ்ரீதர். நான் மருத்துவனாகவும் மனித உரிமைகள் ஆர்வலராகவும் செயல்பட்டு வருகிறேன். குப்பையில தான் எல்லா கழிவும் இருக்கும், குப்பையிலயும் கிருமிகள் இருக்கும், ஜாண்டிஸ் வரும், ஹெப்படைட்டிஸ் வரும், உடலின் எல்லா பாகங்களும்

0: பாதிக்கக்கூடிய கிருமிகள் வந்து குப்பைகளில் இருக்கிறது. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்னா மருத்துவமனையில இருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் அதுல வந்து நோயாளிகள் நோயாளிகள் போட்ட ஊசி எல்லாம் இருக்கும். குப்பைகள் அள்ளும் போது அந்த ஊசி கையில குத்துச்சுன்னா நோய்கள் பரவும் இல்லையா? ஸோ மனிதர்களே குப்பைகளை அள்ளும், மனிதர்களே வந்து இந்த மாதிரி குப்பைகளை வந்து அலசும் வேலையை செய்யும் பொழுது குப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், குப்பையில் இருக்கக்கூடிய ஊசிகள், மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஊசிகள், கழிவுகள், இதன் மூலமாக பல நோய்க்கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் குப்பையை வந்து கையால் தொட்டு வேலை செய்பவர்களுக்கு அவர்கள் உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் பாதிக்கக்கூடிய கிருமிகள் பரவும் வாய்ப்பு இருக்கிறது. நோய் வருவதாக இருந்தால் அது வந்து தாமதமாக கூட சில நோய்கள் வந்து உடலை தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில நோய்கள் வந்து உடலுக்குள் கிருமி புகுந்தாலும் அந்த நோயின் தாக்கம் தெரிவதற்கு கொஞ்சம் காலமாகும். ஸோ அவருக்கு எல்லா நோய்களும் உடம்பில் இருக்கலாம், ஆனால் அது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். குறிப்பாக குழந்தைகள் இப்படிப்பட்ட குப்பைகளை அள்ளுவது, மலத்தை கையால் அள்ளுவது போன்ற பணிகளை மனிதர்கள் செய்வதே தவறு. அதுவும் அதில் இதை இப்படிப்பட்ட இழிவான பணிகளை வந்து குழந்தைகள் செய்வது இதைவிட தவறு.
1: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்,
1: வெல்கம் பேக். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மனிதர்கள் பலவிதம் நிகழ்ச்சியில சென்னை ராக்பிக்கர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து என்ன பேசுறாங்கன்னு கேக்கலாம்.
2: அவங்க காலையில எப்ப வேலைக்கு போவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அவங்களோட ஒரு நாள்?
3: காலையில எந்திருக்கிறாங்க, காலையில 4:30 மணிக்கு எந்திரிக்கணும். ஏன்னா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் அந்த மாநகராட்சி வண்டி வந்துடும். மாநகராட்சி வண்டி எப்படி குப்பையும் எடுத்தோம்னா, அந்த ஒரு பெரிய குப்பை தொட்டி இருந்தா ரெண்டு சைடு ரெண்டு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை ஒரு ரெண்டு ஆம் வந்து அணைச்சி அப்படியே தூக்கி அந்த கம்ப்ரஸர் உள்ள இழுத்துக்கும், லாரிக்குள்ள குப்பையை முழுக்க இழுத்துரும். அப்புறம் காலி தொட்டியை கீழே போட்டுருவாங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாநகராட்சி வண்டி 6 மணிக்குள்ள வந்து வர்றதுக்குள்ள அதுக்கு அந்த நேரத்துக்குள்ள இவங்க எந்திரிச்சு அதில் அவங்களுக்கு என்னென்ன காசு பண்ண முடியுமோ அந்த பொருட்களை எடுத்தாக வேண்டியது. 4 அடி தொட்டி அது, சக்கரம் 1.75 அடி, தொட்டி 3.25 அடி, 4 அடி தொட்டி. ஒரு பெண்ணுன்னா அவங்க கழுத்து வரைக்கும் வந்துடும், ஆணுன்னா கையெட்டலாம். அதனால ஆணும் பெண்ணும் சில நேரம் இருட்டு வேலையா இருந்தா ஆணும் பெண்ணும் சேர்ந்து கிளம்புறாங்க.
2: பெண்களும் நிறைய பேர் இருக்காங்களே இந்த தொழில்.
3: ஆமா, இதுல பழங்குடி மக்கள்ன்றதுனால பழங்குடி மக்கள்ல வந்து ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் கிடையாது. அது நம்ம சமுதாயத்தில் தான் ஆண் வந்து ஒரு ஜான் மேல, பெண் வந்து ஒரு ஜான் கீழே. பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பண்பாட்டை இன்னும் காப்பாற்றுறாங்க. அங்கே வந்து சமுதாய சமத்துவம், ஆண் பெண் வேறுபாடு அதெல்லாம் கிடையாது. உழைக்கிறதும் சமமாக உழைப்பாங்க, அவங்க எல்லா உரிமைகளும் சமமாக இருக்கும். உரிமைன்றது அடுத்தவங்க கொடுத்து வாங்குறதில்ல, அவங்க வந்து அனுபவிக்கிறது. நீங்கள் வந்து மனைவிக்கு நான் இந்த ரைட்ஸ் கொடுத்துருக்குறேன், இந்த அளவு சுதந்திரம் கொடுத்துருக்குறேன்னு நம்ம சமுதாயத்தில் தான் சொல்லுவாங்க. அது ஆரிய ஆதிக்கம் பெற்ற ஒரு சமுதாயம், அவங்க அந்த தத்துவம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இயல்பாகவே வந்து பழங்குடி மக்கள் மத்தியில் அந்த சமத்துவம்லாம் இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் கிளம்புவாங்க, சேர்ந்து உழைப்பாங்க, சேர்ந்து வீடு திரும்புவாங்க, சேர்ந்து சாப்பிடுவாங்க, சேர்ந்து உறங்குவாங்க. அதில் வந்து ஆண் பெண் அது அந்த வேறுபாடுகள் அதான். 4 மணிக்கு கிளம்புவாங்க, 4:30 மணிக்கு அந்த குப்பை தொட்டிக்கு போனோன்னா 6 மணிக்குள்ளே குப்பை தொட்டி ரவுண்டை முடிச்சிடணும். ஏன்னா மாநகராட்சி வண்டி எடுத்துருவாங்க அதுக்குள்ளேயும், அதனால் கிடைக்கிறத வரைக்கும் எடுத்துடணும். அதனால் பெண் வந்து ஊக்கு வச்சு எடுப்பாங்க, ஆண் வந்து உள்ளே இறங்கி கூட எடுப்பார். பெண்ணால் கொஞ்சம் ஏறது சிரமம் இல்லையா, உடல் அமைப்பினால, மற்றபடி அந்த அடக்கத்தினால இல்லை, உடல் அமைப்பினால அவங்க ஏறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்க எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அதன் பிறகு 6 மணிக்கு மேலே இந்த குப்பை தொட்டியில் சேகரித்து வச்சுட்டு சில நேரம் அதையும் கொண்டுட்டே போவாங்க. அது தெருவாக ஒரு ரூட் வச்சுருப்பாங்க. வெசநகரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 22-24 குடும்பம் இருக்கிறாங்க. இதில் 3 குடும்பத்தை சேர்ந்தவங்க கடற்கரை ஓரமாகவே போவாங்க. அங்கே நல்லா நடக்கிற வசதி கொண்ட கடற்கரைகள்லாம் நிறைய அதிகம். திருவா பெசன் நகர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நீலாங்கரை வரைக்கும் வாக்கர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக ஈவினிங்கில் வந்து பொழுதுபோக்கு, மாலையில் பொழுதுபோக்கு இடங்களாகவும் இருக்குது. அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுங்க, அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட அட்டை பெட்டிங்க, அப்புறம் நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ண பொருட்கள், குப்பை பிளாஸ்டிக் பொருட்கள், பேப்பர் அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறையா. அதுக்காக காலையில் போவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வைப்பாங்க, 5-6 மணிக்கு மேலே. ஆனால் வந்து இந்த குப்பை தொட்டி எடுக்கிறவங்க 6 மணிக்கெல்லாம் அந்த ரவுண்டை முடிச்சிருவாங்க. அது பிறகு வீதி வீதியாக போவாங்க, ஒரு குறிப்பிட்ட வழியாக போவாங்க.
2: இந்த சேகரித்த கழிவு பொருட்கள் எல்லாம் இவங்க எங்கே போய் கொடுப்பாங்க? எல்லா கடையிலையும் இவங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இவங்க கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாம்?
3: பொதுவாக பெரிய கடைகளில் வாங்குறதில்ல, அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். இப்போ வந்து பேப்பர் எடுத்துன்னு வர்றாங்கன்னா அந்த பேப்பர் வந்து நீங்கள் வந்து வீட்டில் போடுற செய்தித்தாள் வந்து ஒரே கட்டாக காணாமல் ஒரு வடிவத்தில் அழகாக கட்டி எடுத்துன்னு போக முடியும். ஆனால் இவங்க சேகரிக்கிறது வந்து ஒரு பேப்பர் ஒரு சைஸில், ஒரு பேப்பர் இன்னொரு சைஸில், ஈரமாக ஈரம் இல்லாத அதெல்லாம் இருக்கும். பொதுவாக வந்து இந்த பழங்குடி மக்களுக்கு வந்து திருமணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு கடன் பெறுவது, அவங்க வந்து மாசி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமான விழாவாக கருதுவாங்க பழங்குடி மக்கள் வந்து. அவங்க நரிக்குறவளாக இருந்தாலும் சரி, இவங்க ட்ரைபல்ஸாக இருந்தாலும் சரி, தலித்துக்கெல்லாம் மாசி பண்டிகை வந்து ரொம்ப முக்கியமான. அந்த நேரத்தில் பெருமளவு பணம் செலவு பண்ணுவாங்க, அது வறுமையை மிஞ்சி பணம் செலவு பண்ணுவாங்க. அதுதான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் ஒரு கடையிலேயே வர்த்தக உறவு வச்சுவாங்க. ஒரு மாதம் கூட நீங்கள் பொருள் போடலைனா கூட அவர் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு ஏதாவது பண உதவி செய்வார். ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுமை அந்த மாதிரி கொடுமைகள்லாம் அதில் கிடையாது. அது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ஏற்றத்தாழ்வில் என்ன சொல்றது, நெகிழ்ச்சியான ஒரு வர்த்தக உறவு.
2: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களோட கல்ச்சரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: ஒழுக்கத்துல, பண்பாட்டுல, நெறிகளில் சிறந்தவங்க அந்த மக்கள், உழைக்கிற மக்கள். அவங்களுக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்கு. சாதாரண ஒரு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சொசைட்டியில இருக்கிற ஆளால பின்பற்ற முடியாத பல நெறிகள் அவங்க கிட்ட இன்னும் இருக்கு, உயிரோட இருக்கு.
4: நல்ல கட்டுப்பாடு, பெரியவங்களுக்கு மதிப்பு, கூட்டு மனப்பான்மை, எல்லைகளை மீறாமல் இருக்கிறது, பண்பாட்டோடு இருப்பது, மரபு விதிகளை பின்பற்றுவது, நம்மளோட சிறந்த பழக்கங்கள்லாம் இன்னும் பழங்குடி மக்கள் மத்தியில் இருக்குது. குப்பை சேகரிக்கும் தலித்துகள் இந்த மாதிரி எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த நெறிகளை இன்னும் காப்பாற்றிக்கின்னு வராங்க. அதை வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் பெருமைப்படக்கூடிய அம்சம் தான். ஒரு மாடர்ன் ஆள்கிட்ட இல்லாத நல்ல அம்சங்களும் எங்கள் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் வாழ்கிற வாழ்க்கை முறை தான் சிறந்தது கிடையாது. அதை விட சிறந்த வாழ்க்கை முறையை, போற்றக்கூடிய வாழ்க்கை முறையை இந்த உழைக்கும் மக்கள் பின்பற்றுறாங்க. அவங்கள பற்றி பற்றி வச்சுருக்கிற ஒரு தவறான கணிப்புகளை, யூகங்களை நீங்கள் தவிர்த்தணும். அதை நான் கேட்டுக்கிறோம். வாய்ப்பு இல்லாமல் உங்களை மாதிரி படிச்சுட்டு அலுவலகத்துக்கு போய் வேலை செய்ய வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் தான் எங்கள் ஆளுங்க குப்பை சேகரித்து வயிறு நிரப்புறாங்களே தவிர, உங்களோட பண்பாட்டில் ஒழுக்க நெறிகளில் பல மடங்கு சிறந்தவங்க. அதை நான் அடித்து சொல்வேன்.
2: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களில் இந்த குடிப்பழக்கம் நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையா?
3: பொதுவாக ஒவ்வொரு நாளும் மதுபானம் இல்லாமல் பழங்குடி மக்கள் நாளை கழிக்கிறது இல்லை, ட்ரங்கார்ட்னு சொல்கிறது இல்லை. குடிகாரம் என்பது வேறு, ஹேபிச்சுவல் ட்ரங்கர் வேறு. இவங்க உணவு பழக்கமும் தொடர்ச்சியாக அது இருக்குது. மது என்பது 6000-7000 வருஷமாக இருக்குது. அது உணவில் ஒரு பகுதி, நல்ல தரமான மதுவாக. நீங்கள் என்ன தான் வந்து மது குடிக்காதன்னு பிரச்சாரம் பண்ணாலும் அவங்களுடைய வழக்கத்தை வந்து மாற்ற முடியாது. இன்னொன்று, பொழுதுபோக்கம் இல்லை அவங்களுக்கு. நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல வந்து அவங்க 20 பேர் வரைக்கும் தங்கக்கூடிய அவ்வளோ நெருக்கமான உறவுகளை பேணுறவங்க. அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் கதவு இருக்கும், சுற்றி எதுவுமே இருக்காது. அதில் எப்படி இருப்பாங்க? அதனால் மது இல்லாமல் அவங்களால வாழ்க்கை நகர்த்த முடியாது. எல்லாருமே அப்படி தான். குப்பை சேகரிக்கும் தொழிலாளர்கள் அடிப்படையாக வசதியை தேடிக்க முடியாது இல்லையா? நல்ல குடியிருப்பு இருக்க முடியாது. ஸ்லம்போர்டு வீடு கூட, இப்போ குடிசை மாற்று வரைய வீடுகள் கூட இடிஞ்சு விடுற நிலைமையில தான் இருக்கு.
2: இப்போ இவங்களுக்கு கிடைக்கிற வருமானமே ரொம்ப கம்மி, அதுல என்னைக்கும் குடிக்கிறாங்கன்றீங்க. அப்புறம் அது தேவையா? காசு இருக்கிறதுனால தானே அவங்க குடிக்கிறாங்க.
3: அதான், இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி. அவங்க வந்து ஒரு மரபில் வந்தவங்க, அதை முற்றாக ஒழிக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை முறை அது. உழைக்கிற மக்கள் உணவுல ஒரு பகுதி அப்படின்றத ஒரு பார்க்கணும். அது வந்து ஒரு விரிவான அலசல் வேணும்.
2: இது இப்ப குடிக்கிறதுனால இவங்களுக்கு உடல்ல என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்களா இல்ல?
3: தெரியும்,
2: தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்க.
3: தெரியும். அதாவது நீங்க தத்துவங்கள்ல வந்து, நீங்க நடுத்தர வர்க்கத்து மக்களை விட தத்துவங்கள்ல வந்து சேர்ந்தவங்க அடித்தட்டு மக்கள். சமூக யதார்த்தம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். குடிச்சா சாகும், தெரியும் தான். ஆனால் அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாதுல்ல. கொசு, நாத்தம், நெருக்கடி, இதில் வந்து நைட்டு தூங்கலாம், காலை வேலையாக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு இது வேணும்.
2: குப்பை சேகரிக்கும் மக்களே பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க?
3: இப்போ தான் இப்போ வந்து இந்த மீடியாஸ் உருவாக்கியிருக்கிற அவநம்பிக்கை வந்து பொதுவாக இருக்குது. இந்த பொருளாதார மாற்றங்களால் ஏற்படுகிற குற்றங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. குற்றங்கள் வந்து அதிகமானவை சமுதாயத்தில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவநம்பிக்கை. அப்பப்போ பேப்பரில் அறிக்கை விடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து ஓட்ட வழியாக பாருங்கள், கதவு நேரடியாக திறக்காதீங்கன்னு. இந்த அவநம்பிக்கை பொதுவாக அடி மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. யாரையுமே வந்து ஒரு குற்ற நோக்கில் பார்க்குற ஒரு பார்வை வந்து வளர்ந்து போச்சு. இதை தவிர்க்க முடியாது. ஏற்றத்தாழ்வான வளர்ச்சியில் இந்த மாதிரி பார்வையை தவிர்க்க முடியாது. அது எங்களுக்கு யதார்த்தமாக புரியுது.
2: விவசாயம் தொழில் தவிர்த்து உங்களுக்கு இந்த வேலை மட்டும்தான் தெரியுமா? இவங்க ஏன் வேற வேலைக்கெல்லாம் ட்ரை பண்றது இல்ல? வேற வேலை
3: இப்போ பொதுவாக ஏன் அவங்க தனியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க? எந்த அமைப்புலையும் வேலை செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நான் சொன்ன மோசடி தான். இன்னொன்று, ஒரு அமைப்பில் இது இந்த பழங்குடிகள் எல்லாமே சுதந்திரமான சுயேட்சையான தன்மையில் மரபு ரீதியாக வாழ்ந்தவங்க. ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது. பழங்குடிகளை பார்த்தீங்கன்னா மலை தான் அவங்களுக்கு அன்னை. வார விடுமுறை கேட்கறது இல்லை காய்ச்சல்னா விடுமுறை கேட்கறது, எந்த மேலே அதிகாரியும் அவங்க அனுமதி தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அவங்க வேலைக்கு சேரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற சலுகைகளை விட அவங்க மேலே திணிக்கப்படுற சுமை தான் இருக்கும். அதனால தான் அந்த வேலை வாய்ப்பில் சில பேர் வெறுக்கிறாங்க. வந்து இப்போ பொதுவாக பழங்குடி மக்கள் வந்து பண்டிகைக்கும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் குடும்ப உறவுடைய நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு லீவு வேணும்னா ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நீங்கள் நல்ல சம்பளம் ஒரு 25,000-30,000 சம்பளம் கொடுத்து அந்த மாதிரி விதிகளெல்லாம் கொண்டாந்தீங்கன்னா ரைட்டு. தர்ற சம்பளம் வந்து அடிமட்ட சம்பளம். ஆனால் விதிகள் வந்து ரொம்ப மோசமான விதிகள்னும் போது அதனால தான் அவங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்றத ஒரு செகண்டரியாக வச்சுக்கிறாங்க.
2: நம்ம இந்திய சட்டப்படி இந்த குப்பை சேகரிக்கும் மக்களுக்காக சிறப்பு சட்டங்கள் இருக்கா? இதை பற்றி பேச வராங்க ஹைகோர்ட் அட்வொகேட் தரணிதரன் சார்.
5: அட்வொகேட்ஸ் வந்து அது ஒரு தொழிலாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள வந்து அவங்கள ஏதோ ஒரு கேட்டகரைஸ் பண்ணி தனியாக இது பண்ண வச்சிடல. அதனால் அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. அவங்களையும் சாதாரணமாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் அவங்களையும் பார்க்கலாம். இது வந்து சமுதாயத்தை சீர்திருத்ததுக்காக சில இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள எடுத்துட்டு போய் அவங்க கிளீன் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணி வேறு தொழிலை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டில் எல்லாரும் போல தான் அவங்களையும் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்களுக்காக ஒரு ஒரு ஸ்கீமோ சட்டமோ வச்சுக்கல. ஜென்ரலாக யாருமே வந்து பிச்சை எடுக்கக்கூடாது, அனாதையாக சுற்றி தெரியக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் வந்து கார்ப்பரேஷனில் கூட்டி போய் அனாதையாக சுற்றி தெரியவங்களும் கூட்டிகிட்டு போய் அந்த ஒரு காப்பகம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஷெல்டர் ஃபுட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் அது போகிறதில்ல, அப்படி போனாலும் அங்கே இருக்கிறதில்ல. அதனால் அரசாங்கம் அவங்களுடைய கடமையை ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இதில் வந்து நிறைய வருமானம் வந்து அந்த வேக்சிக்கிறதுக்கு இதில் நிறைய வருமானம் கிடைக்குது. ஈஸியாக காசு பார்க்கறதுனால அவங்க பிக்கப் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க.
6: தமிழ்நாட்டில் இருந்துட்டும் அவங்க ஒரு சிட்டிசனாக கன்சிடரே ஆக மாட்டாங்களா?
5: சிட்டிசனாக இல்லையாங்கிறது வந்து வாக்காளர் இதில் வந்து அவங்களுக்கு வாக்காளர் உரிமை இருந்ததுன்னா அவங்க வந்து சிட்டிசன் தான் கண்டிப்பாக. அப்போ வாக்காளர் உரிமைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எங்கே ஒரு இடத்துல அவங்களுடைய விலாசம் இருக்கணும். இவங்க வந்து வாடகையோ இல்லை சொந்தமோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க இடத்துலையோ அவங்க இருக்கிறதா அவங்க அட்ரஸ் கொடுத்தாதான் அவங்க வந்து வாக்காளர் அட்டையில் இருக்க முடியும். இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்துலேயோ ஒரு இடத்துலையோ ஒரு வீட்லேயோ இருந்து வந்தவங்க தான். இவங்க யாரும் தனியாக ஆகாயத்துலேருந்து வந்துடலை. ஜேக் பிக்கர்ஸாக இருக்கட்டும், பெக்கர்ஸாக இருக்கட்டும்லாம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒரு அதாவது இருந்திருப்பாங்க, ஒரு ஆர்கன் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த கண்டினியூ இருந்ததுன்னா கிடைக்கும். இல்லை இப்போ அவங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க கிடைக்காது. அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்காது, ஓட்டர் ஸ்பெஷலியும் வர முடியாது, ரேஷன் கார்டும் கிடைக்காது. கார்ப்பரேஷன் நடத்தக்கூடிய கார்ப்பரேஷன் நிறைய இடத்துல வந்து அது மாதிரி இந்த அனாதிகள் ஹோம் மாதிரி வச்சுருக்காங்க, வீடு இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இல்லத்தில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தால் அது வந்து அவங்க மூலமாக நீங்கள் போனாக்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து ஒரு அட்ரஸே
7: இல்லாமல்
5: ஐடென்டிட்டி இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து இது இந்த இது வந்து நல்ல கேள்வி. ஆனால் இது வந்து அரசாங்கம் தான் இதை பற்றி தீர்மானிக்கணும். நம்ம வந்து ஒரு தனி மனிதர்கள் நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது. இதில் பல சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனால் இவங்கள மாதிரியே வந்து இப்போ ரேக்டிஃபிகேஷன் சொல்ல அதே இல்லை நிலைமையில் டெரரிஸ்ட் கூட வந்து 10 நாளோ 1 மாதமோ 2 மாதமோ அதே மாதிரி ஒரு மென்டலி ரிட்டையர்ட் மாதிரி இது மாதிரி ரேக்டிஃபிகேஸ் மாதிரி இருந்து டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதாகவும் புக்கில் படிச்சிருக்கோம், நியூஸில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கோம்.
6: என்ன
5: பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் அரசாங்கத்தை நடத்த

0: இங்கே வந்து நீங்கள் அங்கேயும் உங்கள் யாரோ உங்கள் பேர் ஒரு வீரர் வீட்டை விட்டு வந்துட்டு இருப்பாரு, அவங்க இதில் கார்டில் பேர் இருக்கும், அவருடைய ரேஷன் எத்தனை நபருக்கு தகுந்த மாதிரி ரேஷன் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. இவர் வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்திருப்பாரு. சார் இப்போ இங்கே இவருக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா அங்கே அது டபுள் என்ட்ரி ஆகும். இதெல்லாம் எப்படி கிராஸ் பண்ணுறது, கிராஸ் செக் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதனால் வந்து இவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போச்சுன்னா இதுக்கு வந்து அரசாங்கம் வழி பண்ணால் தான் இவங்களை நம்ம வந்து சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள பாதுகாக்கணும், அவங்களை முன்னேற்றணுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதை பண்ணுறதுக்கு என்னென்ன தடங்கல்கள் இருக்குதோ அதை முதல்ல நீக்கணும். நம்ம போய் அதை ஆரம்பிச்சிட்ட பிறகு இவங்களுக்கு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்ட பிறகு அதை வந்து பல பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு அது கோர்ட்டில் போய் அது தடை பண்ணுவாங்க. இது பண்ணதுனால அப்புறம் வந்து அதனுடைய என்ன சொல்ல விமர்சனங்கள் வரும், இதெல்லாம் யோசிக்காமலே இப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால் பல விஷயங்களை யோசித்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்களால் சூஸ் பண்ணி இதுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மைண்ட் இருக்கும், சூஸ் பண்ணி அந்த இதுக்கு போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து அதில் கொஞ்சம் பேர் வந்து அந்த மைண்டே இருக்காது, அது சூஸ் பண்ணி வந்திருக்க மாட்டாங்க, வேறு வழி இல்லாமல் வந்திருப்பாங்க. அதே மாதிரி மென்டலாகவும் அவங்களுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க, வேறு ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. இது எடுக்க தெரியும், அந்த பேப்பர் எடுக்க தெரியும், கடையில் கொடுக்க தெரியும், ஏதோ காசு கொடுக்காங்க சாப்பிட தெரியும், அப்படி தான் இருக்காங்க. அதில் அதை நம்ம வந்து அதை பகுத்தறிஞ்சு பண்ணணும்.
1: இவ்வளோ நேரம் இந்த குப்பை சேகரிக்கும் மக்களை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்த சென்னை ராக்பிக்கர்ஸ் அசோசியேஷனின் செக்ரட்டரி சி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், டாக்டர் எஸ் ஸ்ரீதரன் அவர்களுக்கும், அட்வொகேட் தரணிதரன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார்.

0: இந்த குப்பை சேகரிக்கும் மக்களை பத்தி இன்னும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க நம்ம கூட கோட்டூர்புரம் நரிக்குறவர்கள் சங்கத்தின் தலைவர் கோதாவரி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: கோதாவரி. நரிக்குறவர் தலைவராக இருக்கிறேன். இந்த ஊர்ல டிஸ்டி தாங்கி கோட்டூர்புரம் இருக்கிறேன். தொழில்னாக்கா மணி தொழில் பண்றேன். சில பேர் வந்து இந்த பேப்பரால பொறுக்குறாங்க, பேப்பர் பொறுக்குறாங்க, மசாலா பொறுக்கு, மசாலானாக்கா பிளாஸ்டிக் சாமான், பொம்மை சாமான் பிளாஸ்டிக், அதை பொறுக்கி போடுறாங்க. 175 வீட்டில் வந்து 125 பேர் பொறுக்குறாங்க, 50 பேர் மணி ஊசி எடுக்கிறாங்க. அதனால இந்த ஊரில் வாங்கியிருக்கிறோம். இந்த ஊரில் வந்து எப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். இங்கே இந்த ஊரில் வந்து பஸ்ஸு கிடையாது, இந்த ஊரில் பஸ்ஸு கிடையாது, இந்த ஊரில் வந்து கடை கிடையாது, இந்த ஊரில் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சரியா. அப்பத்துலேருந்து இங்கே வாங்கியிருக்கிறோம் நாங்கள். ஆனால் கவர்மெண்ட்டை பார்த்து அண்ணா இன்ஸ்டியூட்டில் பார்த்து எங்களுக்கு வந்து இந்த இடம் ஊட்டியிருக்கிறாங்க. 2.5 ஏக்கரா கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. அதில் வந்து வீடு வந்து ஒரு ஆச்சு அம்மா ஆச்சியில் கட்டி கொடுத்தாங்க, சின்ன சின்ன வீடு. அதில் இந்த ஜனத்துக்கு வந்து எங்கெங்கே போகிறதோ எதுனா காசு வாங்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்களே சாப்பிட்றதுக்கு நல்லா கஷ்டப்படுறாங்க எங்கெங்கன்னா. அதனால தான் இந்த பேப்பர் தொழிலுக்கு போகிறாங்க தொட்டியில். அந்த தொழிலில் ரொம்ப பாதிப்பு வருது. ஊசி மாத்திரை போகிறது கூட காசு அதில் கெடுக்கிறது இல்லை. 100 ரூபாய் கிடைச்சாக்க என்ன சாப்பிடாக்குறதா இல்லை வந்து சாப்பிட்றதா?
0: அது எங்க இருந்து குப்பை எடுப்பீங்க? இந்த கார்ப்பரேஷன் வண்டியில எல்லாம் போட்டு தருவாங்களா?
2: அந்த மாதிரி போடுறாங்க? அங்க போக மாட்டோம், அங்க வேற ஆளுங்க போடுறாங்க. அங்க வந்து வேற தமிழ் ஆளுங்க, தமிழ் ஆளுங்க. நாங்க வந்து தெருல போகும்போதால எடுப்பாங்க. ஆமா, தெருல இந்த தொட்டிங்க ஊட்டி இருக்கு இல்லையா, இந்த வண்டி போறது அள்ளி போறது முன்னாடி இவங்கள போய் பாப்பாங்க. இவங்க போய் கிளறி கெடுக்கிறது எடுத்துருவாங்க. காலைல வந்து நைட்டு 3 மணிக்கு போவாங்க, நைட்டு 2 மணிக்கு போவாங்க. அப்படியே அந்த தொட்டி பாத்துக்கோ வந்து இந்த வண்டி எத்தனை மணிக்கு வருது? 4 மணிக்கு வருது. 4 மணிக்கு தூக்கி போயிடும், 4 மணிக்கு தூக்கி போயிடும். இங்க வந்து 2 மணிக்கு போவாங்க. 2 மணி 1 மணிக்குள்ள ரோட்டா தானே வச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டியை எடுத்துக்கொண்டு போய்கொண்டு போவாங்க. அப்புறம் வந்து இங்க உட்காந்துட்டு எதனா சோர் மீர் ஆக்கி சாப்பிடுவாங்க, எதனா சோர் ஆக்கி சாப்பிடுவாங்க, இல்ல சோர் தான் வாங்கி சாப்பிடுவாங்க.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாள் இப்படி காலையில போறீங்க,
2: சரி 200 ரூபாய் கிடைக்கும் கண்டிப்பா.
0: இல்ல காலையில 10 மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி எப்ப போவாங்க?
2: போக மாட்டாங்க, வீட்டை தான். என்ன பண்றது, எவ்வளவு தொட்டில கை வைக்கணும், ஒரு தொட்டில எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அது நோண்டணும், வண்டியில போகணும். 10 தொட்டி பார்த்தாலே ஒரு ஆள் டேஞ்சர் ஆகி போகுது. அப்ப அதுக்குதான் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது, குளிச்சு மிளிச்சு ரெஸ்ட் எடுத்து அது இருக்கிறது சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சேர்த்து வச்சிருக்கிற ஒரு மூட்டை ஒரு நாளைக்கு இந்த சேர்த்து சேர்க்கறது. ஆமா, அப்படி அப்படியே சேர்த்து வைப்பாங்க. அது என்ன பண்ணனாக்கா 10 நாளைக்கு போனாக்கா 10 மூட்டை இருந்துருவாங்க. அத்தோடு 2-4 5 நாள் இருந்து

0: அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஒண்ணு ஒண்ணு ஷார்டின் பண்ணி தனித்தனியா பொறுக்கிட்டு ஒரு மொத்தமா போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல இருக்குது கடை, பக்கத்துல இருக்கு குடுத்துருவோம், பக்கத்துல காசு ஆகி போடும்.
1: ஆமா,
0: டன் கணக்கு இல்ல, கிலோ கணக்கு, கிலோ கணக்கு. ஒரு கிலோ வந்து இப்போ பிளாஸ்டிக் வேலை வந்து 5 ரூபாய், வாட்டர் கேன், இந்த வாட்டர் கேன் வந்து 30 ரூபாய் போச்சு இப்போ, அது 30 ரூபாய். அப்போ ஒரு 10 கிலோ போட்டோம்னாக்கா கொஞ்சம் காசு வரும், அதனால தான் கொஞ்சம் சேர்த்து போடுறது. 10 கிலோ 5 கிலோ தான் வரும், எவ்வளவு பெருசு மூட்டை போட்டோம் வயிற்று கிடையாது. காசு வச்சுதான் சாப்பிடுறது,
1: அந்த காசு சாப்பிடுறதுலே போயிடும்,
0: போயிடும். அது வந்து ஒரு 4 நாள் ஆயிடும் போயிடுது. எடுக்க சாட்டின் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு தட்டை இருக்கும், அதுல பிளாஸ்டிக் எடுக்கணும், அப்படியே வாங்க மாட்டாங்க, போட்ட உடனே தனித்தனியா எடுத்து தனித்தனியா கொடுக்கணும். தனித்தனியா அவங்க ஒரு பை கொடுப்பாங்க, 10 பை கொடுப்பாங்க, 10 கலர் இருக்கும், 10 கலர்ல 10 பொறுக்கிட்டு அவங்களுக்கு போடணும். இந்த அப்படியே டெவலப் பண்ற, அது சம்பாதிக்கிறது போறதுக்கும் சாப்பிட்றதுக்கு தான். ஆனால் எதனா ஒன்று இதுக்கு இந்த வீடு கட்டலாம் அது கட்டலாம்னு சொல்லி வராது, சரியாகாது.
1: இந்த சேகரித்த பொருட்கள் எல்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்க? அந்த பொருட்கள்லாம் என்ன ஆகும்?
0: இப்போ அட்டை போகுது இல்லையா, அட்டை போய் அந்த அட்டை போயிட்டு உளுத்துண்டு புது அட்டையா வருது. பேப்பர் இங்கிருந்து போகுது, ஒயிட் பேப்பர் போகுதுனாக்கா துண்டு துண்டா, அங்கே அந்த மிஷினில் போயிட்டு புது பேப்பராக வருது. பிளாஸ்டிக் பொம்மைங்க அதெல்லாம் போகுது இல்லையா, அப்படியே ரிட்டர்ன் பண்ணி அந்த ஐக்கல்ல மேலேந்து எடுத்து குடம் வருது, புது புது குடம் பொம்மைங்க அதெல்லாம் அப்படியே அனுப்புறாங்க. இப்போ அதுதான் மாற்று, இது போகுது, வேற ஒன்றும் கிடையாது, கீழே போடுறது கிடையாது. இப்போ வாட்டர் கேன் எடுக்கிறோமே, இந்த வாட்டர் கேன் வந்து நம்ம தண்ணி குடிச்சிட்டு போட்டுரும், மெரிச்சிடறாங்க, மண்ணும் ஆயிடுது. அந்த வாட்டர் கேன் எடுத்து போய் உன் திரும்பி அந்த வாட்டர் கேன் போட்டு உன் திரும்பி புதுசா காய்ச்சி புதுசா பண்றாங்க, அப்படிதான் வருது.
1: இந்த நரிக்குறவர்கள்னா நீங்க தானா?
0: நாங்க தான் நரிக்குறவர். ஆமா, குருவிக்காரன், நரிக்குறன்னு சொன்னவங்க தான் குருவிக்காரன். ஆமா ஆமா, நாங்கள் சில பேர் வந்து அவங்க ஜாதி முறை வந்து நரிக்குறவர் தான், ஜாதி வந்து நரிக்குறவர். நீங்கள் சில பேர் கூப்பிடும்போது என்ன சொல்லுவீங்க, அந்த குருவிக்காரன் அந்த போறானே அதை கூப்பிடு கூப்பிடு, அவர் என்னவோ எடுத்து போறாருப்பா, அந்த மணி விஷய அதை விற்று கொண்டு அந்த குருவிக்காரன் கூப்பிடுங்க, குருவிக்காரச்சி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு தான் அது ஒரு பேசு, அதே தான் அம்மா கூட அதே அறிவிச்சு பண்ணாங்க. குருவிக்காரன் ஒன்று தான், நரிக்குறவர்னு ஒன்று, ஒரே ஜாதி தான்.
2: ரெண்டு அந்த நரிக்குறவரும் குருவிக்காரன் ஒரு பாஷை தான், ஒரே எண்ணம் தான். அதனால சதிவுள் ஜாதியில் சேர்க்கணும், நாங்கள் வந்து பணக்காரன் சொல்லி இத்தனை வருஷம் எங்களை யாருக்கும் சேர்த்ததே கிடையாது. இப்போ அம்மா மூலியமாக டில்லிக்கு அனுப்பிச்சு எழுதி அனுப்பிச்சிருக்கிறோம், தாழ்ந்தப்பட்ட ஜாதியில் எங்களுக்கு சேர்க்கணும் சொல்லி. தாழ்ந்தப்பட்ட ஜாதியில் சேர்த்தா தான் எங்களுக்கு ரோடு வரும், வீடு கட்டி கொடுப்பாங்க.
3: எதுனா அது மணி ஊசி விற்போம், எதுனா ஒரு திருடு பண்ண மாட்டோம், ஒரு கொள்ளை அடிக்க மாட்டோம், ஒன்றும் எதுனா நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் குடிச்சிருக்கிற மாதிரி தான் நாங்கள் நடக்கிறோம். நாங்க கஷ்டப்பட்டாதா சாப்பாடு குழந்தை குட்டிங்களுக்கு.
1: பாம்பு பிடிக்கிற வேலையும் பண்ணுவாங்களா?
0: எங்கள கிடையாது, அவங்க தான் பாம்பு பிடிக்கிறது.
1: அது வேற
0: ஜாதி,
1: வேற
0: ஜாதி, அது நம்ம ஜாதி இல்ல, அது நம்ம நரிக்குறவர் இல்ல, அது வந்து காட்டு அவங்க காட்டு வாசிக்காருங்க. அவங்க காட்டுக்குனாக்கா ஆமா, அவங்க காட்டுல தூரமா இருப்பாங்க, அவங்க தனியா எலி பிடிச்சி சாப்பிடுவாங்க, பாம்புங்க பிடிச்சி வந்து விற்பாங்க, விஷம் எடுப்பாங்க. அவங்க ஜாதி பேர் வில்லியன் சொல்றது, வில்லியன் காட்டுக்காரங்க சொல்றது, வில்லியன் வில்லியன்.
1: இந்த சின்ன பசங்க கூட குப்பை பொறுக்கிறதுக்கு போறாங்களா? நீங்க அப்படி அனுமதிக்கிறீங்களா?
0: போகுதா, இது துட்டு காசு இல்லைன்னாக்கா போகுதா சேகரிக்கு, அதுவும் பொறுக்கிறது போகுது. 5 வயசு சின்ன வயசுலேருந்து இப்போ 4-5 பசங்க சேர்ந்து போயிடுவாங்க இது பொறுக்கிறது. அதனால தான் நிறையா குழந்தைங்க நின்று போச்சு, திரும்பி வந்து டீச்சரே வந்து வந்து கூப்பிட்டு போகிறாங்க, அப்போ கூட போக மாட்டேன்றாங்க, சர்ட்டு கொடுக்குறாங்க, வந்து அங்கே சத்துணவு சாப்பிட கூட சாப்பிட மாட்டேங்குது, அங்கேருந்து வீட்டுக்கு வருது, வீட்டுக்கு சாப்பிட அனுப்பிச்சிடும். அது போல என் பொண்ணு கூட படிச்சு கூட இருந்தது, 7வது படிச்சு 8வதுல நின்று போச்சு, போக மாட்டேங்குது. இல்லை குப்பை போயில தொழிலில் தான் போகுது, எவ்வளோ அடி அடித்தாலும் போக மாட்டேங்குது, எவ்வளோ அடி அடித்தாலும் போக
1: மாட்டேங்குது.
0: நான் படிக்கல, நான் முதியோரில் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அது ஒரு பேர் மட்டும் போடுவேன் நான்.
1: நீங்கள் எப்படி உங்கள் பசங்களை படிக்க வைக்கிறீங்களா?
2: அதே படிக்க வைக்கிறோம், நம்ம தான் இப்படி ஆகிட்டோம், அதனால கார்பரேஷன் அனுப்பினே இருக்கோம். எப்படியாவது ஒரு 100 பேர் அளவு போகிறாங்க, வீட்டு வீட்டுக்கு 3 பேர் 4 பேர் ஒருத்தர் அப்படியே 100 பேர் போகிறாங்க எப்படியாவது கார்பரேஷனில். எல்லாம் ஷூ தராங்க, எல்லாம் பை தராங்க, அந்த ஸ்கூல் போறதுக்கு புக்கு தராங்க, எல்லாமே தராங்க.
1: உங்களோட பாஷை என்ன, எப்படி இருக்கும், எந்த பாஷை நீங்க பேசுவீங்க?
2: உங்க பாஷை வந்து லாலா, முன்ன வந்து குஜராத் பாஷை வரும். அப்படி இந்த காணனா சாப்பாடுக்கு போய் காணனும்பாங்க, நாங்க தானியம்போம். அவங்க சாப்பாடு சொல்லலாம் ஹிந்தில முஸ்லீம்ல தச்சப்பானிம்பாங்க, நாங்க பாணின்னு சொல்லுவோம். எல்லாம் அப்படிதான் கலந்து வரும். ஆனா அந்த பாஷை இந்த பாஷை பார்த்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ். இப்போ நாலு பாஷை கலந்து எங்களுக்குன்னு பாஷை கிடையாது, எய்த்து கிடையாது, இப்பதான் சேர்க்கறாங்க. அவங்க பாஷை டிஃபரன்ஸ்.
1: எந்த மாதிரி உணவுகள் நீங்க சாப்பிடுவீங்க? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, எந்த மாதிரி ஐட்டம் சாப்பிடுவீங்க?
2: சில பேருக்கு பிடிச்சி போகுது, சில பேருக்கு ஒத்துச்சு வருது, சில பேருக்கு பிடிக்கல. அதுதான் இவர் கூட இப்ப பூனைக்கறி
1: சாப்பிட்டாரு.
3: அது கேடிக்கும், என் வாயில போட்டு பிடிப்போம்.
0: வெளியில இருக்கிற பூனை தான் பிடிச்சிட்டு,
3: வெளியில இருக்கிற பூனை
0: ஹோட்டலுங்கள கிழிச்சு பூனைங்க சாப்பிடுது இல்லையா,
3: அந்த
0: பூனை பால் குடிக்குது, அது போல பூனைங்க போய் பிடிச்சி வருவாங்க. சில பேர் வீடுங்கள்ல பூந்தி மீன் ஆக்கி வச்சிருந்தா அதை தள்ளிட்டு அதை சாப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க, இது பிடிங்க, வந்து பிடிங்க, இது பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்க சொன்னவொடனே அதை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு இவங்க ஆமா இவங்க ஆக்கி சாப்பிட்டுருவாங்க. இப்போ மூணு வேளை நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா, நாங்கள் ஒரே வேளை தான் சாப்பிட்றோம். நாங்கள் ஒரு கிலோ சாப்பாடு வந்து நாலு அஞ்சு பேர் இருந்தாலும் அது வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாயந்தரம் கொஞ்சம் சாப்பிடுவோம், மத்தியானம் காலையில் அப்படி சாப்பிடுவோம். ஒரு வேளை சாப்பிடுவோம், ஒரு வேளை ஆக்கிட்டு தான் சாப்பிடுவோம். அதுதான் அவளை கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் அதில் அவளை கஷ்டத்தை இருந்து எப்படி வீடு கட்ட முடியும், இந்த வீடெல்ல பாரு எப்படி இருக்குன்னு உருவம் வந்து சங்கல் வச்சு வீடு கட்டியிருக்கிறோம். அதுக்குள்ள வீடு கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க, அந்த வீட்டில் தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஐயோ அதுதான் நிறைய குடிப்பாங்க, பொம்பளை ஆம்பளை நிறைய குடிக்கிறது. இந்த குப்பை பருக்கிறாங்க, இங்கே தான் இங்கே தான் இருக்கிறவங்க குப்பை பருக்கிறாங்களே ஒரே வாசனை. நீங்கள் வாங்க அந்த தொட்டியாண்ட கொஞ்சம் நீங்கள் ஓரமாக போங்க, என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. வாசனை வருதா இல்லையா, இந்த மீன் அதெல்லாம் போட்டு கப்புன்னு ஒரு வாசனை வரும், அதில் போய் பொறுக்கிறாங்க. அது சாப்பிட சாப்பிடாத சாப்பிட முடியாது. அந்த வாசனை போய் வந்தாக்கா சாப்பிடு ஆம்பளை புண்ணு ஒரு பாட்டில் வாங்கி பாதி பாதி குடிக்கும், அது குடிச்சா குடிப்பாங்க. என்ன பண்ணுறது, அது தானே கை வச்சு எடுக்குது, ஆம்பளை கூட கை வச்சு எடுக்கலாம். அதில் அதனால அது குடிச்சா தான் கொஞ்சம் சாப்பிட சாப்பிடும். எனக்கு அந்த வாசனை வந்து சோறு துண்டுறதுக்கு முடியாது. அந்த வாசனைலாம் பார்த்துட்டு வரேங்க இல்லையா, அது சோறு துண்டுறதுக்கு முடியாது, அதனால தான் குடிக்கிறது. ஆனால் குடித்தானாக்கா சண்டை பயங்கரமாக போடும், பயங்கரமாக சண்டை போடும், பயங்கரமாக ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. இருக்கிற காசு குடிச்சிரு குடிச்சிருவாங்க, 200-300 இருந்தால் அது குடிச்சிட்டு அதுதான் பிரச்சனை.
1: உடம்புக்கு நல்லது இல்லைன்னு
2: தெரியும், நல்லது இல்லை தெரிஞ்சு கூட இந்த வாசனைத்தால தான் குடிக்கிறாங்க. ஆனால் சும்மா இதில் குடிக்கிறது இல்லை, நாங்கள் எப்போ ஒரு கல்யாணம் விசேஷமானதான் நாங்கள் குடிப்போம்.
1: இங்கே கரண்ட் தண்ணி வசதி எல்லாம் இருக்கா?
2: கரண்ட் இருக்காம்மா, கரண்ட் முன்ன போய் போய் வந்துக்கணும் இருந்தது, இப்போ ஃபுல்லாக கரண்ட் இருக்கு. ஆனாக்கா நாங்கள் கரண்ட் பில் கட்டுறோம், கட்டுறது எங்கள் தாழ்ந்தப்பட்ட ஜாதிக்கு வேலை வட்டு ஒன்றும் இல்லை. அதிக கொஞ்சம் கம்மியாக எங்களுக்கு கரண்ட் போட்டால் நல்லா இருக்கும், இலவசமாக கரண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதில் ஊரில் இலவசமாக கொடுக்குறாங்க ஒன் சர்வீஸ், அது போல் ஒன் சர்வீஸ் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். தண்ணி குடிக்கிற தண்ணி மாத்திரம் இல்லை, இன்னும் குளிக்கிற தண்ணி எல்லாம் இருக்குது, பம்பெல்லாம் இருக்குது. குளிக்கிற தண்ணி தான் கார்பரேஷன் தண்ணி தான் வைக்கல, ஒன்று அந்த தண்ணிக்கு தான் மேயர் ரெண்டு எய்து கொடுத்துருக்குறோம். வாட்டர் கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம், 35 ரூபாய் கொடுத்து.
1: நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: தொழிலுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது, ஏதோ கவர்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு எதனா கொடுத்தாக்கா சாப்பிடுக்கு எதனா சிலுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாலும், எந்த ஒரு வேலை பெருக்கிற வேலை. இப்போ எங்கள் ஜாதியில் வந்து ஒரு பேப்பர் பொருள் இருந்தாலும் சுத்தமாக இருக்கும் ரோடு. நாங்கள் எங்கள் ஜாதியில் ஒரு மண்ணும் விட மாட்டோம், அது கிளீனாக இருக்கும். ஏதோ ஒரு தோட்டம் வேலை போனாலும் கிளீனாக பண்ணுவோம். ஆனால் அந்த வேலை செய்கிறது திருடு போக மாட்டோம், ஏதோ கொள்ளை மீள போக மாட்டோம். கொள்ளைன்னு சுள்ளி சும்மா போய் பிடிச்சி போட்டாலே எங்கள் ஜாதிக்காரங்க உயிர் விட்டுறாங்க. நரிக்கொம்பு வித்தானும் விற்போம், நாங்கள் காசிக்காக மானத்தைய விற்க மாட்டோம். அது போல் நாங்கள் யாருக்கும் காசிக்காக எங்கள் பொம்பளைங்க மானத்தை விற்க மாட்டாங்க. நாங்கள் சத்தானும் சரி போயிட்டு ஒரு பிச்சை கேட்டி சாப்பிட்டதும் சரி தான், அந்த மாதிரி அதில் மானத்துக்கு போக மாட்டோம்.

0: ஒரு நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வேலை, நல்ல படிப்பு, இப்படி எல்லாமே நல்லதாகவே கிடச்சிருக்கு ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போய் உங்களுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே நல்லதாக கிடச்சிருக்கிற ஒரு மனுஷனே அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லும்போது எதுவுமே இல்லாத ஒரு குப்பை சேகரிக்கும் மக்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு குப்பை சேகரிக்கும் மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க.
1: வணக்கம், உங்க பெயர்?
2: ரவிக்குமார்.
1: நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தொழில இருக்கீங்க?
2: கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறேன். 52 வயசு ஆகுது எனக்கு. 52 வயசுல படிப்பறிவு கிடையாது, கைத்தொழில் எதுவும் தெரியாது. அதனால இந்த குப்பை பொருள் வேலைய ஒரு தொழிலா வச்சுக்கினேன். அதுல இருந்து இதே வேலையா ஆகிப்போச்சு. கல்யாணமும் ஆச்சு, பிள்ளைங்களையும் பெற்றேன், அதுங்களையும் கட்டி கொடுத்தேன். இன்றைக்கி 4 பேர் இருக்கிறாங்க பேர பிள்ளைங்க. இன்றைக்கும் இந்த வேலை செஞ்சு தான் சாப்பிட்டு நிற்கிறேன். நான் தான் சம்பாதிச்சு நான் தான் சாப்பிட்டு நிற்கிறேன். துன்றது தூங்குறது எல்லாமே பிளாட்ஃபார்ம் தான். நான் வீடுன்றதே கிடையாது. கொண்டாட்டி செத்துட்டாங்க, அவங்க செத்து 7 வருஷம் ஆகுது. 7 வருஷ காலமாக நான் தனியாக தான் இருக்கிறேன். பசங்களெல்லாம் போகிறது கிடையாது. ஆமாம், அதுங்களும் என்னால் வர்றது கிடையாது, நானும் போகிறது கிடையாது.
1: எந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் சேகரிப்பீங்க?
2: பால் கவரு, புட்டி, பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி பொருளெல்லாம் சேகரிப்போம். அட்டை, ஒயிட்டு, இந்த மாதிரி பொருளெல்லாம். அது எதுவும் ஒவ்வொரு விலை. இந்த தண்ணி கேன் வருது தெரியுமா, அதுதான் இப்போ விலை. 20 ரூபா போடுறாங்க ஒரு கிலோவுக்கு. மிச்சம் பிளாஸ்டிக்கு தெரியுமா, அது 18 ரூபா போடுறாங்க ஒரு கிலோ. நாம் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிப்போம்மா. இந்த 100 ரூபா சம்பாரிச்சுனாக்கா 1.5 கோடி குச்சிடுவேன். அவ்வளோதான். குப்பை தொட்டில் சாப்பாடு எதனா கிடைக்கும், இல்லைன்னா யாருன்னா கொடுப்பாங்கம்மா, அதை வச்சு சாப்பிடுவோம்மா. அப்படியே இல்லாத போனால் நைட்டில் வந்து கம்முன்னு பார்த்துப்போம்மா, எதுவுமே இல்லைன்ட்டு. அவ்வளோதான்ம்மா.
1: அவங்கள படிக்க வச்சிங்களா நீங்கள்?
2: யாரு?
1: உங்கள் பசங்களை?
2: ஆ, 2 பேரும் படிக்க வச்சேம்மா.
1: நீங்கள் வேற வேலைக்கு ஏன் போகல?
2: கைத்தொழில் தெரியாத, ஒண்ணுமே தெரியாது.
1: 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க?
2: பிச்சா ஓட்டிருந்தேன்.
1: அந்த தொழில் ஏன் விட்டுட்டீங்க?
2: அது வருமானம் இல்லையே. அப்போனா 3 ரூபா வாடகை இருந்தது ஒரு நாளைக்கு, கொஞ்சம் வருமானம் இருந்தது. இப்போ 30 ரூபா வாடகை ஆயிடுச்சு, வருமானமே கிடையாது. ரிச்சாவே யாரும் கூப்பிட மாட்டாங்க, எல்லாம் ஆட்டோ தான். அப்புறம் எப்படி ரிச்சா ஓட்டின்னா பண்றது சொல்லுங்க? ரிச்சா ஓட்டினா வருமானம் ஒன்றும் கிடையாது. காலங்கத்தில் ஒன்று சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஆட்டோ தான் கேட்குறாங்க, அதனால் அதையும் விட்டாச்சு. அவனுக்கு போயிட்டு 30 ரூபா வாடகை கொடுத்துக்கின்னு சம்பாதிக்கிறதே 50 ரூபானா, அவங்ககிட்ட 30 ரூபா கொடுத்துட்டா 20 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அதனால தான் எச்சா விட்டு காகிதம் பொறிக்கிறதுக்கு வந்துட்டு. இது தொழில் யாருக்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், எத்தனை போட்டேன்னா துட்டா குறா அப்படின்ட்டு வாங்கினோம் வந்து நேர்களா. நம்ம அவங்ககிட்டையும் போய் கடன் கேட்க போகிறது கிடையாது. கடையில் போட்டோமா காசு வாங்கினோமா வந்துக்கினே இருக்கணுமா. அதாம்மா,
1: நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணும்போது கையில் எந்த உரையும் யூஸ் பண்ணுறது?
2: அடி போடுமா நிறையா போனா குச்சிங்களை
1: கம்பியெல்லாம்
2: குத்தோம். அது என்ன பண்ணுறது? அதுக்குன்னு இது போட்டுக்கினாக்கா அதான் சொல்லுவாங்க, பறந்து பறந்து பாடுபட்டாலும் படுக்க பாயில்லைன்ற கதையை தாம்மா. அந்த கோணி தான்மா எனக்கு எல்லாமே. எங்கே போய் பருகிறோமா அங்கே இந்த கோணி போட்டுருந்தாம்மா 10 பண்ணான். இதாம்மா என் கதி.
1: உங்களுக்கு ஏதாவது மோசமான அனுபவங்கள் இருந்ததா இந்த தொழில் பண்ணுறதுனால? போலீஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது வேலை?
2: பிடிச்சிக்கிறானுங்க, சந்தேகத்தில் பிடிச்சிக்கிறாங்க. சந்தேகத்தில் ஓட்டில் பத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி நேரத்தில் பிடிச்சிப்பாங்க. பிடிச்சின்னு போய் விசாரணை பண்ணி கையில் எதனா எடுப்பானுங்க, எடுத்துக்கணும். காலையில் ஓடுவானுங்க, வெயிட்டு தட்டுவானுங்க.
1: காலையில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
2: காலையில் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேனாக்கா 10 மணிக்குள்ளே 1 கோடி சம்பாதிச்சிருவேன். அதுக்கு மாதிரி பட்டு தோய்ப்போ பாரு.
1: எந்தெந்த ஏரியாவில் போவீங்க?
2: மயிலாப்பூர் ஏரியா மட்டும்தான். மயிலாப்பூர் விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டேன். பல வருஷ காலமாக இந்த ஏரியாவில் தான் சுற்றி நிற்கிறேன் நான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அதான் சொல்கிறேன்னே. 30 வருஷம் ஆகிப்போச்சுமான்ட்டு. 51 வயசு ஆகுதுமா எனக்கு. 1967 பிறந்தேன். நான் 61 பிறந்தேன். ஆமாம், இன்னும் இப்படி தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது, அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. யாருக்கும் புரோஜனம் இல்லை, யாருக்கும் நான் புரோஜனம் இல்லை. அதனால் அப்படியே சுற்றி கிடையிறேம்மா.
3: கவர்மெண்ட்ல இது மாதிரிலாம் இந்த மாதிரி யாருமே இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு இது இருக்குல்ல, தனியா அது மாதிரி அவங்க ஒரு கார்பரேஷன் மாதிரி செட் பண்ணிட்டு அவங்களுக்கு அங்கேயே தொழில் கத்து கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுக்கறாங்களே, நீங்கே அந்த மாதிரி இதுல எல்லாம் போய் சேரறதில்ல?
2: அதெல்லாம் அடிமைமா, இது வந்து அடிமை கிடையாது. என்னைக்கு நாம் சம்பாதிக்கிறோம், எவங்க தூங்குறோனோ அங்கே படுத்துப்பேன், அங்கே தூங்குவேன், இது அடிமைன்றதே கிடையாது. அது வந்து கவர்மெண்டில் கொடுக்கறது வந்து அவங்க போடுற கட்டையில் தான் நான் நடக்கணும், அதுதான் முறை. ஆமாம்,
1: நீங்க வீடுகள் எல்லாம் போய் எடுப்பீங்களா பேப்பர்
3: அதெல்லாம்?
2: ஒருத்தர் கூப்பிட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வண்டிக்காரங்க வருவாங்கப்பா, நாங்க வண்டியில கொட்டிக்கிறோம்ப்பா அப்படின்னு. அதே மாதிரி வண்டிக்காரனுங்களாம் வந்து விசிலாச்சி விசிலாச்சி விசிலாச்சி எங்க பாவத்தை கொட்டிக்கிறான், அவன் விசில் அடிக்கிறான்ல, அதனால குப்பையை வெளியே கொட்ட மாட்டாங்க, அவன் வர வரைக்கும் வச்சு நிற்கிறாங்கம்மா. என்னம்மா போடுறது
1: இந்த குப்பை லோரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து எடுப்பீங்களா?
2: ஆமா, இப்போ அவனுக்கு போயிட்டானுங்க, இல்ல 2 மணிக்கு போயிடுவானுங்க, இதுக்கு மேல போட்டு ஒரு அளவு சம்பாதிக்கலாம். ஏன்னா ஒரு 60-70 ரூபா காலையில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 12 மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எங்கன்னா ஓரமாக பார்த்துக்க வேண்டியதான், அந்த அம்மா ஹோட்டல் சாப்பாடு தான்.
1: ₹5 இட்லி
2: சாப்பிட முடியல. அந்த மாதிரி இருக்கு.

0: இவ்வளவு நேரம் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல குப்பை சேகரிக்கும் மக்களின் வாழ்க்கை கஷ்டங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கிற பிரச்சனைகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதற்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா? இத பத்தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் டாக்டர் ஸ்ரீதர் சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: குப்பையாளர்கள் இரண்டு வகை. மாநகராட்சி நகராட்சி பணியாளர்கள் வந்து தெருவை சுத்தம் செய்கிறார்கள், அது வந்து குப்பை அள்ளுவது என்று சொல்லலாம். இப்போ ராக் பிக்கிங் என்பது வந்து குப்பையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேகரித்து அதை விற்பது இல்லையா? அதை செய்வதற்கு வந்து சிறுவர்களை, அதாவது குழந்தை தொழிலாளர்களை பயன்படுத்துவது நிறைய நடக்கிறது. சைல்ட் லேபர் நிறைய இருக்கு. இந்த வேலையை வந்து செய்பவர்கள் வந்து ஏழ்மையால செய்யறாங்க. அதாவது ராக் பிக்கர்ஸ்ங்கிற தொழில் எப்படி உருவாகுது? இந்த நம்ம நாட்டுல வந்து வேஸ்ட் டிஸ்போசலுக்கு, சுவேஜ் டிஸ்போசலுக்கு குப்பைகளையும் கழிவுகளையும் வந்து அகற்றுவதற்கு, அவற்றை வந்து மறு உருவாக்கம் செய்வதற்கு ஒரு சரியான ஒரு திட்டம் செயல்பாடு இல்லை. இப்ப வெளிநாட்டில் உள்ளது போல அனைவரும் வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் குப்பைகளை வந்து ஒரு பையில் போட்டு கட்டி வெளியில் வைக்க வேண்டும். மாநகராட்சி பணியாளரோ நகராட்சி பணியாளரோ அந்த பையில் கட்டி வைக்கப்பட்டுள்ள குப்பையை வந்து எடுத்து சென்று அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு நிலை நமது நாட்டில் இருந்தால் குப்பைகள் சேராது பணியாளர்கள், மாநகராட்சி பணியாளர்கள் குப்பைகளை கழிவுகளை கையால் தொட வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது. அதற்கு சட்டங்களை நம்ம நாட்டில் கொண்டு வர வேண்டும். அது மட்டும் இல்ல, ராக் பிக்கிங்கும் இருக்காது. ஏன்னா வந்து குப்பைகளை பையில் கட்டி போட்டுவிட்டு அதை வந்து அப்படியே வந்து கொண்டு போய் அதை வந்து சுவேஜ் டிஸ்போசல் ஃபேக்டரியில வந்து அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. கார்பேஜ் டம்ப்ஸ் இருக்கும், அங்க டம்ப் பண்ணிடுவாங்க. இங்க வந்து அரசு குப்பைகளை வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அங்க போய் வந்து இந்த ராக் பிக்கர்ஸ் வந்து அங்க போய் வந்து இந்த குப்பைகளை வந்து துழாவுறாங்க. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் பிரிச்சு டம்ப்ல போடணும், மற்றதெல்லாம் வந்து எரிச்சிடணும் இல்லையா? அதாவது அடிப்படையில வந்து கார்பேஜ் டிஸ்போசல், குப்பை அகற்றுவதற்கு, குப்பை கழிவுகளை அகற்றுவதற்கு, அகற்றப்பட்ட குப்பை கழிவுகளை வந்து மறு உருவாக்கம்.

0: செய்வதற்கு குப்பைகளையும் கழிவுகளையும் சுகாதாரமான முறையில் முறையான அகற்றுவதற்கே இங்கு ஒரு அமைப்பு, ஒரு சட்ட அமைப்பு, ஒரு செயல்பாட்டு அமைப்பு நம்ம ஊரில் கிடையாது, நம்ம நாட்டில் கிடையாது. அப்புறம் அள்ளப்பட்ட குப்பையை வந்து முறையான வழியில் அழிப்பதும் கிடையாது. மக்களே பிரிச்சு வேற வேற குப்பை பையில போட்டு வைக்க சொல்லணும், இல்ல மக்கள் போடுற குப்பையை வந்து ஒரு ஒரு பையில கட்டி வைக்க சொல்லணும், வெளிநாட்டுல செய்யற மாதிரி. அதை வந்து மாநகராட்சி பணியாளரும் நகராட்சி பணியாளரும் எடுத்துட்டு போய் அங்க மாநகராட்சியுடைய ஃபேக்டரியில, மாநகராட்சியுடைய தொழிற்சாலையில பயோடிகிரேடபிள் வேஸ்ட், மறு உருவாக்கம் செய்யக்கூடிய கழிவுகள், மறு உருவாக்கம் செய்ய முடியாத கழிவுகள்னு பிரிக்கணும். பிரிச்சு மறு உருவாக்கம் செய்யக்கூடிய கழிவுகளை அரசாங்கமே வந்து ரீசைக்கிள் பண்ணணும். அப்படி பண்ணா இந்த மாதிரி ராக்கிகர்ஸ்க்கு வேலையே இருக்காது இல்லையா? இந்த மாதிரி பெரு முதலாளிகள், பண முதலைகள், ஏழைகளை பயன்படுத்தி குப்பை கூளங்களில வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பொருட்களை அள்ளி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது.
1: எழுந்ததுமே கொஞ்சம் கூட அவங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நம்ம வீடு நம்ம நாடு எங்கும் சுத்தம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கிளம்புறவங்க தான் இந்த குப்பை அள்ளும் மக்கள். உண்மையில் குப்பை அள்ளுறவன் குப்பைக்காரன் அல்ல, குப்பை போடுறவன் தான் குப்பைக்காரன். மனிதர்கள் பல விதம், மனித எண்ணங்களும் பல ஆயிரம் விதம். இந்த காலத்துல மனுஷங்க குப்பைய வீட்டுல மட்டும் இல்ல மனசுலயும் வச்சிருக்காங்க. இந்த மனதில் இருக்கும் குப்பையும் வீட்டில் இருக்கும் குப்பையும் சரியான முறையில் அகற்றினால்தான் நம்மளுக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சிக்காக விடைபெறுவது நாங்க ஆர்ஜே கிருஷ்ணா, ஆர்ஜே கிருத்திகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்ல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.